இன்று 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் 4,889 வாக்குச்சாவடிகளை உள்ளடக்கி மொத்தம் 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை மணி 8 ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டன. 2.73 மில்லியன் பேர் இன்று மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் வருமான முனைப்பு திட்டம் IPR இன்சான் செயலாக்கத்தை தொடர்ந்து வலுப்படுத்த பொருளாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. பயனீட்டாளர்களை தவிர்த்து B40 தொழில் முனைவோரும் இதன் முழுமையான பலனை பெற்றுள்ளதாக அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். சரவா முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹரித்துன் ஓபிங் சிபு வட்டாரத்தை புதிய தொழில்நுட்பம் பசுமை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட குறைந்த கரிம விவேக நகராக மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். டயா கர்ஜாயா ஊக்குவிப்பு நிதியில் போலியான கோரிக்கைகள் சமர்ப்பித்ததாக சந்தேகிக்கப்படும் 426 முதலாளிகளிடமிருந்து 5.33 மில்லியன் ரிங்கேட் மீட்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கேசோ தெரிவித்துள்ளது. மேலும் குற்றச்செயலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட 52 முதலாளிகள் 1.5 மில்லியன் ரிங்கேட்டை தாமாகவே திரும்பிச் செலுத்தியுள்ளனர். கிளாந்தான் மாநிலத்தில் நிகழும் குற்ற விசாரணைகளில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கைது நடவடிக்கைகள் மறைக்காணி CCTV காட்சிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டத்தோ முகமது யூசுப் மஹமட் தெரிவித்துள்ளார். சுமத்ரா போனியோ யானைகளின் இனத்தையும் வாழ்விடத்தையும் தற்காப்பதற்கான உத்தரவை இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோ வெளியிட்டுள்ளதாக இந்தோனேசிய வனத்துறை அமைச்சர் ராஜா ஜூலி அந்தோனி தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைக்கும் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் இணையாக யானைகள் பாதுகாப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். ஜெர்மனி 3 வெப்ப அலையை எதிர்நோக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அங்கு வெப்பம் தொடர்பான மரண எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அந்த கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி தேசிய பாரா நீச்சல் விளையாட்டாளர் அப்துல் அலி முகமட் வழக்கமாக பங்கேற்கும் SB8 கடந்து உயர்நிலை பிரிவு SB9 பங்கேற்க தயாராகியுள்ளார். 28 வயது அப்துல் ஹலீம் இப்போட்டியில் SB8 பிரிவு இல்லாததால் இப்புதிய பிரிவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று ஜோஹர் மாநில தேர்தல். 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 172 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். உங்கள் மக்களாட்சி கடமையை மறவாதீர்கள். நல்லாட்சிக்கு வாக்களியுங்கள். வாக்களிக்க செல்பவர்கள் மறவாமல் அடையாள அட்டையும், நீங்க எந்த வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த மையத்தையும் முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கூடவே குடையை எடுத்து செல்லவும் மறந்துடாதீங்க.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு

0: வாரம்.
1: செயலுக்கு ஏற்றவாறே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: எழுத்தின் ஏமாற்றம். இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

உலகக்கிண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலிறுதி சுற்றுகள் தான் இப்போ மிகவும் பலமா பரபரப்பா அனல் பறக்க திடல நடக்குதாத நம்ம பார்க்க முடிகின்றது. சரி, மின்னல் கிளி சரியா தான் கணிச்சிருக்கலையா? முதல் ஆட்டம் அதாவது பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிக்கு இடையிலான ஆட்டத்துல எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டப்போ மின்னல் கேள்வி மிக சரியா பிரான்ஸ் அணிக்கு தான் அந்த வெற்றி அப்படின்னு சொன்னது நடந்துருச்சு. அடுத்தது இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்று கோல் எண்ணிக்கையில் பெல்ஜியம் அணியை தோற்கடித்து அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றது. நாளை அதிகாலை 5 மணிக்கு நார்வே அணி இங்கிலாந்து அணியை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இங்கிருந்து 4 குழுக்கள் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி, அங்கிருந்து இறுதி சுற்றுக்கு 2 குழுக்கள், அப்புறம் 3-4 நிலையில எந்தெந்த அணிகள் தேர்வாகி இருக்கின்றன இந்த 2026 உலகக்கிண கார்பந்தாட்ட போட்டியில் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். இதற்கிடையில் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்ப்பு அதிகமாக யார் பக்கம் இருக்கு? லியோனல் மெஸ்ஸி. ஆமா, அவர் தொடர்ந்து இந்த அரை காலிறுதி சுற்று ஆட்டத்துல கோல்களை புகுத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமா எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி 2026 அதிகமான கோல் புகுத்துறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. ஆட்டத்துல மெஸ்ஸி எப்படி விளையாட போறாரு, எத்தனை கோல்கள் இந்த காலிறுதி சுற்றுல அவர் புகுத்த போறாரு அப்படின்ற கேள்விகளும் இருக்கின்றன. இதற்கிடையில இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை நன்கு நம்ம தொடர்ச்சியிலிருந்து பார்த்து வந்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திர விளையாட்டாளர்களுக்கு எல்லாம் பெனால்டி கிடைக்கும் போது அந்த முதல் பெனால்ட்டியை அவங்க தவற விடுறாங்க. அதுல எம்பாபேவா இருக்கட்டும் அல்லது மெஸ்ஸியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தவற விடும் போது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நட்சத்திர விளையாட்டாளர்கள் வந்து தவற விடுறாங்கன்னு. குறிப்பாக பிரான்ஸோட இந்த ஆட்டத்தை நீங்க பார்க்கும் போது அதுல வந்து எம்பாபே அவருக்கு கிடைத்த அந்த பெனால்ட்டியை தவற விட்ட போது அங்க இருக்கிற அந்த வர்ணனையாளர்கள் அதுதான் சொன்னாங்க, மெஸ்ஸியும் அங்க தவற விட்டுட்டாரு, இங்க பிரான்ஸ்ல இவர் தவற விட்டுறாரு, ஏன் நட்சத்திர விளையாட்டாளர்கள் இந்த முறை இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை பெனால்ட்டி அப்படின்றதுனால அதுல அவங்களோட திறமையை வெளிக்காட்ட முடியாது. நானே சொந்தமா கோல் புகுத்துவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயோ என்னவோ தெரியலங்க, இது பெனால்ட்டி அப்படின்னு சொல்லும் போல அதுல தொடர்ந்து இப்படி ஒரு விஷயமும் விமர்சனமும் எழதான் செய்கின்றது. உலகக்கிண வரலாற்றில் 21 கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை வந்து நம்முடைய மெஸ்ஸி வந்து இப்போ வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் எத்தனை கோல்கள் புகுத்துறாரு, அந்த பக்கமா வந்து அரையிறுதி சுற்றுல எம்பாபே வரப்போகின்றார், அவருமே எத்தனை கோல்கள் புகுத்துறாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முறை 2026 உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை அதிகாரப்படியாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். ஒருவேளை நீங்க வெளியே இருந்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நீங்க தாராளமா பார்க்கலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: நம் மாணவர்கள் உலகளாவிய நிலையில் நிறைய சாதனைகளை படைத்துக் கொண்டு வராங்க. இவங்க சாதனைகளை எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு பெருமையா மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த சாதனையை தான் இப்போ நாம கொண்டாட போகின்றோம். WRC Pro RoboSourcer Prime இந்த போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்று இப்போ கொரியாவுக்கு போக போறாங்க இந்த மாணவர்கள். அனேஷ் தான் சந்திக்க போகின்றோம். வணக்கம் அனேஷ்.
1: வணக்கம் அக்கா.
0: முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரியா?
1: நன்றி அக்கா.
0: இந்த போட்டியை பற்றி சொல்லுங்க.
1: எனக்கு ஆர்வம்
0: கூட அதுவும் இல்லையா?
1: அதுவும் இல்ல அக்கா.
0: அதுவும் இல்ல. சரி பரவாயில்ல. நீங்க திரையில பாக்காவிட்டாலுமே வந்து எந்திரன் மூலமாக விளையாடி இருக்கீங்க இந்த கார்பந்தாட்டம். இது எப்படி இருக்கும் சொல்லுங்க?
1: இங்க வந்துட்டு நான் இருப்பாக்கா, ஆப்போசிட்ல வந்துட்டு என்னுடைய ஒப்போனன் இருப்பாங்க. ரியல் ஃபுட்பால் மாதிரி நம்ம விளையாடணும் அது.
0: அப்ப 11 பேர் இருப்பாங்களா?
1: இல்ல, இது வந்துட்டு ஒரு ஆள் மட்டும்தான்.
0: நீங்க ஒரு அணி, உங்களுடைய எதிரணி இருவர் மட்டும் தான் இருப்பீங்களா?
1: இப்ப நான் வந்துட்டு ஒரு இயந்திரம் வச்சிருப்பேன், என்னுடைய ஒப்போனன் ஒரு இயந்திரம் வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு நாங்க கண்ட்ரோல்
0: பண்ணுவோம். அப்புறம் எவ்வளவு நேரம் எடுக்கும்?
1: ஒரு 3 நிமிடங்கள்ல இருந்து 5 நிமிடங்களுக்கு எடுக்கும். அதுல வந்துட்டு யார் வந்துட்டு அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
0: அப்போ நீங்களும் அருணும் சேர்ந்து விளையாடுனீங்களா?
1: வித்தியாசமாதான் இருக்கு. கோல் எப்படி புகுத்துவீங்க? இப்ப நம்ம கால்ல வந்துட்டு எப்படி பந்து ஏத்துறோமோ அந்த மாதிரி அந்த இயந்திரம் மின்னுக்கு வந்துட்டு கிக்கர்னு ஒண்ணு செஞ்சு வைப்போம் அக்கா. அத வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணி கோல் பண்ணுவோம்.
0: ஓ சரி. மொத்தமா எத்தனை பேர் இந்த போட்டியில கலந்து கொண்டாங்க?
1: ஆல்மோஸ்ட் ஒரு 8 டீம்ஸ் இருந்தாங்க.
0: வெற்றி பெற்று போக போறீங்க. அங்க என்ன செய்ய போறீங்க?
1: அங்க வந்துட்டு பாஸ்கெட் பால்.
0: ஓ, அங்க கார்பந்து இல்ல?
1: இல்ல, அங்க வந்துட்டு கார்பந்து இல்ல, அங்க பாஸ்கெட் பால்.
0: அப்போ அங்கேயும் நீங்க இருவரும் ஒரு அணில இருப்பீங்க?
1: ஆமா அக்கா, ஒரு அணி. இங்க எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரி அங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு செய்வோம்.
0: வித்தியாசமா இருக்குல்ல? இதுதான் முதல் முறையா நீங்க பங்கெடுக்கிறீங்களா?
1: இல்ல அக்கா, இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு பெய்ஜிங் போயிருக்கேன், பெங்களூர் கூட நான் நிறைய ஜெயிச்சிருக்கேன் அக்கா.
0: என்ன மாதிரி போட்டிகள்ல கலந்து கொண்டிருக்கீங்க?
1: இதுக்கு முன்னுக்கு நான் நேஷனலும் போயிருக்கேன் அக்கா, இன்டர்நேஷனல் 2 போயிருக்கேன் அக்கா. அதுல வந்துட்டு போலிங் விளையாடுவோம்.
0: பாருங்க, எல்லாமே வந்து இந்த எந்திரன் மூலியமாக விளையாடுறது. ஆனா வித்தியாசமான வேறு வேறு விளையாட்டுகள் ஒவ்வொரு கட்டத்திலயும். அப்படியா?
1: ஆமா அக்கா.
0: சரி, இப்போ கொரியாவுக்கு நீங்களும் அருணும் இணைந்து போக போறீங்களா? உங்க குழுல எத்தனை பேரு?
1: எங்க குழுல 3 பேர் அக்கா.
0: சொல்லுங்க.
1: அருண், ஆஷா.
0: ஓ, அனிஷ், அருண், ஆஷா. எல்லாம் ஏஏவா இருக்கீங்களா? எப்படி?
1: அவங்க 2 பேரும் சிப்லிங்ஸ் அக்கா, நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்.
0: எல்லாம் ஒரே அல்பபட்டா இருக்கணும்னு சேர்ந்து இணைந்தீங்களா உங்க குழுல?
1: இல்ல அக்கா.
0: அதுவா அமைஞ்சிருச்சு. சரி, நல்ல மாதிரி தான் இணைஞ்சிருக்கீங்க. சரி, எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க? ஏன்னா இங்க நீங்க சாம்பியன் ஆயிட்டீங்க இல்லையா, இப்ப அந்த போட்டியில சாம்பியன் ஆகணும்னா என்ன பண்ணணும், என்ன பயிற்சி எடுக்கணும்?
1: நாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு காணொலி கொடுத்துருவாங்க, அதுல வந்துட்டு இருக்கிற மாதிரியே வந்துட்டு அந்த மேப், அந்த பாஸ்கெட் பால், அந்த கோல் போஸ்ட், அதெல்லாம் நாங்களே சொந்தமா ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல சொந்தமா ட்ரெயின் பண்ணிப்பாங்க.
0: நீங்க மூவருமே இணைந்து நீங்க பயிற்சி எடுப்பீங்களா?
1: எவ்ரி சாட்டர்டே சண்டே மார்னிங் 8 to 6 கம்பல்சரி நாங்க அது செஞ்சிருவோம்க்கா.
0: ஓ, அவ்வளவு நேரம் அமர்ந்து நீங்க பயிற்சி எடுக்கணும். பாருங்க, எந்திரனை இயக்கணும் அப்படின்னா நீங்களுமே எந்திரன் மாதிரி உழைக்கணும்னு சொல்லுங்க. சரி சொல்லுங்க அனேஷ், இது போன்ற போட்டிகள்ல பங்கெடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கு?
1: நிறைய இருக்காக்கா. வெற்றி தோல்வின்னு ஒண்ணு இருக்கு. தோல்வி அடைஞ்சா அதை வந்துட்டு கவலைப்படாம அடுத்த போட்டியில வந்துட்டு வெற்றி பெறதான் எப்படின்னு பாக்கணும்.
0: ஆமா, அதையும் தாண்டி உலக நாடுகளுக்கு போறீங்க, உலகத்துல உள்ள மற்ற மக்களோட பழகுறீங்க, பேசுறீங்க, பன்மொழிகளை கற்றுக்கொள்ளனால.
1: ஆமாக்கா,
0: இதெல்லாம் எதிர்காலத்துல வந்து நீங்க இன்னுமே ஒரு ஒரு நல்ல வெற்றிகரமான மாணவரா வர்றதுக்கு வந்து வழிவகு. கொரியாவுக்கு சென்று நீங்க, அருண், ஆஷா மூவரும் சேர்ந்து மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல மின்னல் அஃபமின் வாழ்த்து. சரியா?
1: ஓகே, கண்டிப்பாக்கா.

0: ஒரு குட்டி கதை
1: கேட்டா
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 அமுதி தமிழே. அமுதி தமிழே. இந்த வாரம்
2: செயலுக்கு ஏற்றவாறே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது. மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவள் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தாள்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
1: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

தலைமை இன்று ஜூலை 11 ஜோஹோர் மாநில தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற மறந்துவிடாதீர்கள். நல்லாட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். வாக்களிக்க செல்லும் போது மழைக்காலம் அப்படின்றதுனால கையில் கூட மறவாமல் உங்களுடைய அடையாள அட்டை, நீங்க எந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த வாக்கு மையத்தை முன்கூட்டியே சரிபார்த்து சரியான இடத்தில் சென்று உங்களுடைய மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுங்கள்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல். 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டன. மக்கள் வருமான முனைப்பு திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். இன்று 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் 4889 வாக்குச்சாவடிகளை உள்ளடக்கி மொத்தம் 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை மணி 8க்கு ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டன. 2.73 மில்லியன் பேர் இன்று மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்ற வேளை 92.86 விழுக்காட்டினர் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். இதனிடையே அதிகாரப்படி முடிவுகள் இன்றிரவு 10 மணி அளவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் 56 தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 172 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். நம்பிக்கை கூட்டணி பிஎச்ஓ, தேசிய முன்னணி பிஎன்ஓ முறையே 56 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. பரிகதா நேஷனல் 33, பார்த்தி பர்சாமா மலேசியா 15, மூடா 4 இடங்களில் களத்தில் இறங்கியுள்ள வேளை மலேசிய ஒராங் அஸ்லி கட்சியும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியும் ஒரே ஓரிடத்தில் போட்டியிடுகின்றன. சுயேட்சை வேட்பாளர்களாக 6 போட்டியிடுகின்றனர். மொத்தம் 14 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவும் வேளை 27 இடங்களில் மும்முனை போட்டியும் 12 இடங்களில் 4 முனை போட்டியும் உருவாகியுள்ளது. 3 சட்டமன்ற தொகுதிகளில் 5 முனை போட்டி நிலவுகிறது. மக்கள் வருமான முனைப்பு திட்டம் IPR இன்சான் செயலாக்கத்தை தொடர்ந்து வலுப்படுத்த பொருளாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. பயனீட்டாளர்களை தவிர்த்து B40 தொழில் முனைவோரும் இதன் முழுமையான பலனை பெற்றுள்ளதாக அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை தொடர நிதி அமைச்சிடம் கோரிக்கையை முன்வைக்க அமைச்சர் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். மலேசிய பர்லிஸ் பல்கலைக்கழகம் யூனிமெப்கான அதிகாரப்படி பயணத்தில் அமைச்சர் செய்தியாளர் பேசினார். பல்கலைக்கழக வளாகத்தில் சமைத்த உணவுகளை சந்தைப்படுத்த IPR இன்சான் செயலாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள விற்பனை இயந்திரங்களை அமைச்சர் பார்வையிட்டார். ஊராட்சி அமைப்புகள் தங்களது விதிமுறைகளை 3 ஒருமுறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கார் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு சுமையாக உள்ள காலத்திற்கு ஒவ்வாத விதிகளை நீக்கம் செய்ய அந்த ஆய்வு அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பணி செயல்முறைகள், மேம்பாட்டு அனுமதி நடைமுறைகள் சீராக்கப்படுவதுடன் சேவைகள் இலக்கவியல் மயமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளை ஊராட்சி அமைப்புகளின் இணையதளங்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடியதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்றும் தான்ஸ்ரீ சம்சுல் கேட்டுக் கொண்டார். சரவ முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹரித்துன் ஒப்பிங் சிபு வட்டாரத்தை புதிய தொழில்நுட்பம், பசுமை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட குறைந்த கரிம விவேக நகராக மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மரத்தொழிலை மட்டுமே நம்பியிராமல் உலக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அது செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 1.5 பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீட்டுடன் செயல்படும் வட்டார மேம்பாட்டு அமைப்புகள் மூலம் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டயா கர்ஜாயா ஊக்குவிப்பு நிதியில் போலியான கோரிக்கைகள் சமர்ப்பித்ததாக சந்தேகிக்கப்படும் 426 முதலாளிகளிடமிருந்து 5.33 மில்லியன் ரிங்கேட் மீட்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கிசோ தெரிவித்துள்ளது. மேலும் குற்றச்செயலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட 52 முதலாளிகள் 1.5 மில்லியன் ரிங்கேட்டை தாமாகவே திருப்பிச் செலுத்தியுள்ளனர். இந்த மோசடி 2024 ஆண்டு இறுதியில் பர்கிசோ மோசடி தடுப்பு பிரிவால் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் இந்த விவகாரம் 2025 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தான் மாநிலத்தில் நிகழும் குற்ற விசாரணைகளில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கைது நடவடிக்கைகள் மறைக்காணி சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமட் தெரிவித்துள்ளார். எனவே குற்றங்களை தடுக்கவும் விசாரணைகளை வலுப்படுத்தவும் அனைத்து ஊராட்சி அமைப்புகளும் பொது இடங்கள் முக்கிய சாலைகள் சாலை சமிஞ்ஞை விளக்குகளில் மறைக்காணிகளை அதிக அளவில் நிறுவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மறைக்காணி பதிவுகள் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் அவர்களின் நகர்வுகளை கண்காணிக்கவும் பெரிதும் உதவுவதாக குறிப்பிட்ட டத்தோ முகமது யூசுப் மாமட் இதன் மூலம் காவல்துறையின் காவற் சுற்று பணிச்சுமையும் செயல்பாட்டு செலவையும் குறைக்க முடியும் என்றும் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சுமத்ரா போனியோ யானைகளின் இனத்தையும் வாழ்விடத்தையும் தற்காண்பதற்கான உத்தரவை இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ வெளியிட்டுள்ளதாக இந்தோனேசிய வனத்துறை அமைச்சர் ராஜா ஜூலி அந்தோனி தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைக்கும் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் இணையாக யானைகள் பாதுகாப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனை உறுதிப்படுத்த பல்வேறு துறைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்பதால் அந்த உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்தனி கூறியுள்ளார். இதன் கீழ் யானை கடக்கும் பகுதிகளில் வனவிலங்கு வழித்தடங்களும் பாதுகாப்பு பகுதிகளும் நிறுவப்படும் என்றார் அவர். நைஜீரியாவின் வடமேற்கு ஜம்பாரா மாநிலத்தில் கடத்தல் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 300 மேற்பட்ட ஆயுத கும்பல் உறுப்பினர்களை ராணுவம் சுட்டுக் கொன்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குமி மாவட்டத்தில் 2 நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின்போது இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணம் பெறுவதற்காக கடத்தல் கொள்ளை விவசாயிகளை அச்சுறுத்தும் ஆயுத கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஜெர்மனி 3 வெப்ப அலையை எதிர்நோக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அங்கு வெப்பம் தொடர்பான மரண எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து இந்த கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதிய வெப்ப அலையால் நாட்டின் தென்மேற்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் திங்கட்கிழமை வெப்பநிலை 37.7 வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூனில் நிலவிய வெப்ப அலை தொடர்பில் அந்நாட்டில் 5,100 பேர் உயிரிழந்தது ஜெர்மனிய பொது சுகாதார நிறுவனம் ராபிட்கோ கழகம் தரவு காட்டுகிறது. அக்காலகட்டத்தில் வெப்பம் 41.7 நீடித்தது. நார்வே காட்பந்தாணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலண்ட் மீதான வரவேற்பு அதிகரித்துள்ள நிலையில் பெருவில் 100 பெற்றோர் தங்களது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு அவரது பெயரை சூட்டியுள்ளனர். பெரு தேசிய அடையாள பதிவகத்தின் தகவலின்படி 468 குழந்தைகளுக்கு ஹாலன் என்ற குடும்ப பெயரும் 91 குழந்தைகளுக்கு எர்லிங் ஹாலன் என்ற முழு பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2026 உலகக்கிண காட்பந்து போட்டியில் இதுவரை 7 கோல்கள் அடித்து நார்வே அணியை வரலாற்றில் முதல் முறையாக காலிறுதிக்கு அழைத்துச் சென்ற ஹாலனின் சிறப்பான ஆட்டமே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருவில் இதற்கு முன்பும் லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லாமின் யாமல் மற்றும் நெய்மார் ஆகியோர் பெயர்களும் 1,000 குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டுள்ளன. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி தேசிய பாரா நீச்சல் விளையாட்டாளர் அப்துல் அலி முகமது வழக்கமாக பங்கேற்கும் SB8 கடந்து உயர்நிலை பிரிவு SB9 பங்கேற்க தயாராகியுள்ளார். 28 வயது அப்துல் அலீம் இப்போட்டியில் SB8 பிரிவு இல்லாததால் இப்புதிய பிரிவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். இதில் தங்கப்பதக்கம் கிடைக்கும் என உறுதியளிக்க முடியாது. இன்னும் இறுதி சுற்று வரை முன்னேற இலக்கிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 16th ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் 1076 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டன. மக்கள் வருமான முனைப்பு திட்டம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஆமாங்க, இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஹெலோ மின்னல். ஹெலோ மின்னல் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் தமிழ் பள்ளியிலிருந்து ஒரு அழகான குட்டி தேவதை தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். பொதுவாக தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லும் போது ஆண் பெண் இருபாலர் மாணவர்களும் கலந்து படிப்பாங்க இல்லையா? இவங்க வந்து சென்ட் தோல் சென்ட் ஜோசப் பெண்கள் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவி தான் அஃபினா சுந்தரம் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கா அக்கா?
0: நல்லா இருக்கீங்களா? சரி, எங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, பொதுவா தமிழ் பள்ளி எங்களுக்கு தெரியும், எல்லாம் கலந்து நாங்க படிச்சிருக்கோம், நாங்களும் அப்படிதான் படிச்சோம் இல்லையா? நீங்க பெண்கள் தமிழ் பள்ளியில படிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த சூழல், எப்படி இருக்கும்?
2: அந்த பள்ளி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சில ஆண்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, அங்க வந்து நாங்க கற்றுக்கொள்ளும் போது எல்லாம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் ஹோம்வொர்க் பத்தி. சோ அங்க வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு.
0: பிடிச்சிருக்கா? இப்ப பொதுவாக இப்ப ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் கூட இருக்கும் போது வித்தியாசங்கள்லாம் இருக்கு, அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்குல்ல. ஆனா பெண்கள் பெண்களோட இருக்கும் போதுதான் அங்க நிறைய குறும்புகள் அர்மின் குறும்புகள் எல்லாம் இருக்கும், நிறைய சண்டை எல்லாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா?
2: இருக்கு, ஆனா கொஞ்சம்
0: கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அங்கேயுமே வந்து கட்டொழுங்கு ஆசிரியர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல. எப்படி ஒட்டு மொத்தமா அங்க நம்ம அந்த பெண்கள் தமிழ் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
2: அவங்க எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க.
0: ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்பா, பெண்கள் எல்லாரும் ஒரே பள்ளியில ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு அவ்வளவு காலையில மகிழ்ச்சியா இருக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு. இன்றைக்காவது நீங்க எங்க இருக்கீங்களா? நாம ஏன் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பள்ளியில படிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா?
2: யோசிச்சிருக்கேன். ஆனா பெண்கள் தமிழ் பள்ளின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
0: ஆமா, அதாவது ஹெலோ மின்னல்ல நிறைய சாதனையாளர்களுடைய சாதனைகளை கொண்டாடி இருக்கோம். நம்மளுடைய தமிழ் பள்ளி செல்லங்கள் தேசிய வகை அப்படின்னு. இதுல முதல் முறையாக பெண்கள் தமிழ் பள்ளியிலிருந்து உங்களை சந்தித்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா?
2: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சரி, வானொலி நிலையத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்களா?
2: வந்திருக்கேன்.
0: வந்திருக்கீங்களா? பேசிருக்கீங்களா?
2: பேசுறதில்ல.
0: இதான் முதல் முறையா?
2: ஆமா.
0: அனுபவம் எப்படி இருக்கு?
2: ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா பெருமையா இருக்கு. ஒண்ணு
0: பெருமையா இருக்கா? உண்மையிலே உங்களை நினைக்கிறப்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. சரி, நீங்க அனைத்துலக ஆங்கில மேடை பேச்சு போட்டியில வந்து 5ஆம் நிலையில வந்து பிடிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. அதனுடைய சாதனையை தான் இன்று நம்ம கொண்டாட போகின்றோம். நல்லா பேசுவீங்களா?
2: நல்லா பேசுவேன்.
0: சரி, எந்த வயசுல இருந்து பேச ஆரம்பிச்சீங்க?
2: நாலு வயசுல இருந்து
0: பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாருமே வந்து பொதுவா சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிறப்ப அமைதியான பொண்ணு, நல்ல வாயெடுப்பாங்க இந்த பொண்ணு அப்படின்னு. இதுல நீங்க எந்த ராகம்? அமைதியா நல்ல வீட்டுல என்ன பண்ணுவீங்க?
2: நல்ல வீட்டுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க.
0: அப்படியா? அவங்கள பார்த்தாலே தெரியுது.

0: பிரைமரி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சு அக்கா.
1: ஆர்வம் வந்துச்சு. உண்மையிலேயே நம் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மேடை பேச்சு ரொம்ப முக்கியம். இதனால அந்த தன்னம்பிக்கை வரும், அவங்களோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், கருத்துக்களை வந்து தைரியமா முன்வைக்கலாம் இல்லையா. உங்ககிட்ட யாரும் பக்கத்துல நிக்க முடியாது தானே?
0: முடியாது அக்கா.
1: முடியாதா? இப்ப நானு அதனாலதான் அக்கா வந்து உங்களுக்கு முன்னுக்கு உட்காந்துருக்கேன் தெரியுதா. பக்கத்துலதான் நிக்க முடியாது, முன்னுக்கு நிக்கலாம்ல. முடியும். சரி சொல்லுங்க ஆணி, தொழுங்க ஆங்கில மேடை பேச்சு போடி. எந்த தலைப்புல பேசுறீங்க, எப்படி பயிற்சி எடுத்தீங்க, இதை பற்றி சொல்லுங்க ஆணி.
0: நான் வந்து மை ஃபேவரட் ஸ்கூல் சப்ஜெக்ட் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசன்டேஷன் வந்து த பர்சன் ஹூ ஐ லுக் அப் டு, அதாவது என்னோட அம்மா.
1: அம்மா அம்மா அவ்வளவு பிடிக்குமா?
0: அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிறைய என்னோட இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, லைக் நான் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும்.
1: அம்மா அப்பா அம்மா அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பெத்த பொண்ணு சாதிக்கணும், அதனாலதான் இருவரும் உங்க கூட வந்திருக்காங்க.
0: ஆமா.
1: அப்பா
0: அப்பா வேலை செஞ்சு நானும் ஒரு பெரிய டாக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை.
1: அப்பா அப்பாவா அம்மாவா
0: ரெண்டு பேருமே அக்கா
1: நினைக்கிறீங்க தானே? ஏன்க்கா நீங்க மாட்டி விடுறீங்க, அவங்க வேற அந்த பக்கமா கேட்டுட்டு இருப்பாங்க அப்படிதான். சரி பரவாயில்ல. அப்பா அம்மா நீங்க சொன்னீங்க இல்லையா, அம்மாவை பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னு, எங்களுக்காக கொஞ்சம் பேசி காமிக்க முடியுமா?
0: ஓகே அக்கா. Good morning, respected judges, teachers, and my dear friends. Today, I would like to talk about someone I truly admire and look up to. That special person is my mother. To me, my mother is the kindest and strongest person in the world. She is not famous, but she is my greatest hero. Every day, she wakes up very early. She cooks tasty meals for our family and keeps our home clean and comfortable. She washes our clothes and makes sure we have everything we need. She does all this happily just because she loves us.
1: ஆமா, அதாவது அம்மா அப்படினு சொன்னாலே நமக்காக எல்லாத்தையும் செய்து செய்து, அதுவும் இல்ல தரிசிகள் சொன்னா அவங்க ஓய்வு எடுத்துக்க மாட்டாங்கல்ல.
0: ஆமா,
1: நாம தூங்கிக்கிட்டு இருப்போம், அவங்க அதிகாலையிலேயே எழுந்திருச்சிருவாங்க. நாம தூங்க போயிருவோம், அவங்க இன்னும் விழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தவம் செய்திருக்கணும், அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். சரி அம்மா உங்களுக்கு வந்து சுவையான அறுசுவை உணவுகள்லாம் சமைத்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, காலையில என்ன பசியாற?
0: காலையில ஒரு ரொட்டி போடுவாங்க.
1: இன்றைக்கு என்ன பசியாற நீங்க?
0: சாடின் கறி.
1: சாடின் கறி மட்டும்தானா? அப்ப கூட
0: பிரியாணி
1: நெய் சோறுலாம் செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சொல்றீங்களா, இது நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கா?
1: நல்லா இல்ல, வர்றப்ப செய்து எடுத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா?
0: ஆமாக்கா.
1: அதாவது பிரியாணிக்கும் நெய் சோறுக்கும் வித்தியாசம் சொன்ன ஒரே சல்லம் நீதானமா? உன்னாலும் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். சரி இன்றைய ஹலோ மின்னல நம்மோடு ஆஃபினா சுந்தரம் இருக்கிறாங்க. இவங்க செந்தூல் சன் ஜோசப் பெண்கள் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவி. இவங்க ஆங்கில மேடை பேச்சுல இந்த தலைப்புல எப்படி பேசினாங்க அப்படின்றது நமக்கு சொன்னாங்க இல்லையா. சரி ஒரு பாடலை கேட்க போறோம். பாடலுக்கு முன்னதாக இப்போ உலக கிண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நீங்க பாக்குறீங்களா?
0: ஆமா பாக்குறேன்.
1: பிடிக்குமா?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே ஹை ஃபைவ் கொடுத்துக்கலாம். எந்த அணி உங்களுக்கு?
0: என்ன
1: பண்றது, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த அணி நல்லா விளையாடணும் நினைக்கிறோம். ஏன் ஸ்பெயின் அணியை தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஏன்னா எனக்கு லமின் யமல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆட்டத்தை பாத்தீங்களா இன்று அதிகாலை?
0: ஆமாக்கா.
1: ஓ அதனாலதான் எப்படி ராஜாத்தி இப்படி எல்லாம் முடியுது உன்னால, அதிகாலை ஆட்டத்தை பார்த்து வந்திருக்கும். உண்மையிலேயே உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதாவது ஸ்பெயின் பெல்ஜியம் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில வந்து தோற்கடித்து இப்ப வந்து அவங்க அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்காங்க இல்லையா. எப்படி இருக்கு மனநிலை?
0: கொஞ்சம் பயமா இருக்கு, யார் ஜெயிக்க போறாங்கன்னு.
1: ஆமா, அர்ஜென்டினா அந்த பக்கம், பிரான்ஸ் இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அடுத்து வந்து

0: கூட மோத போறாங்க? பாக்குறதுனால இந்த உலக கிண்ணம் இந்த முறை யாருக்குன்னு
1: நினைக்கிறீங்க? அர்ஜென்டினாவா இருக்கலாம், பிரான்ஸாவும் இருக்கலாம்.
0: அப்ப ஸ்பெயின் ஸ்பெயினுக்கு மூன்றாவது இடம் கொடுத்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஒரு பாடல் கேட்கலாம். பாடலுக்கு பிறகு பேசுவோம். இது ஹலோ மின்னல்.

0: இந்த பாடல் யாருக்கு தெரியுமா அன்பினா? யாருக்கு?
1: அம்மா அப்பாக்கு.
0: இல்ல, இது அப்பா செல்லம், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும். தங்க மீன்கள். ஏன்னா நீங்க உங்க வீட்டுல ஒரு மீன் குட்டி தானே? வெற்றி பெற்றிருக்கீங்க. பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி முயற்சியும் இருந்தா மட்டும்தான் மேடையில நின்று தைரியமா பேசி நம்மால் வெற்றி பெற முடியும் இல்லையா? எந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் நீங்க மேற்கொண்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க.
1: இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் படியா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பயிற்சி செய்து, அம்மா வந்து ஒர்க் ஷீட் நிறைய கொடுத்து நான் பயிற்சி செய்து அப்புறம் கொஞ்சம் செஞ்சுட்டேன்.
0: பொதுவாக இந்த மேடை பேச்சு போட்டி அப்படின்னு சொல்லும் போது பேச்சுனாலே நம்மளுடைய அந்த உடல் பாவனையாக இருக்கட்டும், நம்மளுடைய மொழி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்ணாடி முன் நின்று பேசி நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கடலி முன்னாடி பேசுவீங்களா?
1: செஞ்சிருக்காக்கா.
0: அப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
1: இன்னும்
0: கொஞ்சம் வளர்த்துக்கணும், நல்லா பேசணும், பேச்சாற்றல வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், அப்புறம் மனநம் செய்யணும், மூன்றாவதாக கண்ணாடி முன் நின்று பேசும் போதுதான் நமக்கான அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இதுக்கு சரியா நம்ம வந்து சைகை காட்டுறோமா, இதுக்கு நம்மளுடைய அசைவுகள் சரியா இருக்குதா அப்படின்றத நாமே நம்ம திருத்திக் கொள்ளலாம் இல்லையா? ஏறக்குறைய இப்போ ஒரு மேடை பேச்சு போட்டிக்கு நீங்க பங்கெடுக்கணும்னா எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வீங்க?
1: ஒரு வாரமா.
0: ஒரு வாரம்? பரவாயில்லையே. அப்ப நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு பேச்சாளர் தான் சொல்லுங்க. எதிர்காலத்துல நம்மளுடைய நாடாளுமன்றத்துல ஏதேனும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா
1: அக்கா?
0: அந்த அளவுக்கு இல்லையா.
1: ஆனா எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒரு டேலண்ட் இருக்காக்கா.
0: அந்த திறமைய நல்ல மாதிரி நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இந்த பேச்சாற்றல் உள்ளவங்களாலதான் அந்த கருத்துக்களை நல்ல தெள்ள தெளிவா முன்வைக்க முடியும் இல்லவா? அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பீக்கரா வரலாம். அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு, மொழி பலம் உங்களுக்கு இருக்கு, ஆளுமை உங்களுக்கு இருக்கு. அப்படிதான் கேட்டோம் இல்லையா? உடனே ஒரே கேள்வி. சரி, நீங்க ஐடெக்ஸ் போட்டியில பங்கெடுத்திருக்கீங்க, ஒரு குழுவா பங்கெடுத்து அதுல உங்களுக்கு தங்க பதக்கம் வென்றிருக்கு இல்லையா? உங்க குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஹவினா சுந்தரம், நானே, துர்கேஷினி கலைக்குமார், கீதிகா ஷினி கலைக்குமார், வித்யா அகஸ்தியர் சங்கரி, வைஷ்ணவி அகஸ்தியர்.
0: சரி, என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: ஒரு டிவைஸ கண்டுபிடிச்சோம். அந்த டிவைஸோட பேர் வந்து ஃபீடு. அப்படினா ஃபயர் ஐ டிடெக் யூ.
0: என்ன அந்த கருவி வந்து எதை கண்டுபிடிக்கும்?
1: அதோட புகை, வீட்டில் வந்து புகை வந்துச்சுன்னா, நெருப்பு வந்துச்சுன்னா அது அந்த ஃபீடு வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளோட ஃபோனில் சென்ட் பண்ணோம், டெலிகிராம்.
0: ஓ, அந்த அலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கையை அனுப்பும். அதாவது இது மாதிரியான ஆபத்து அவசர வேலைகளில் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வரப்போ எதுவும் நடச்சுன்னா நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த கருவியை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு தெரிவிக்கும் தகவல். எதிர்காலத்தில் இதை சந்தைப்படுத்த எதுவும் எண்ணம் இருக்கா?
1: எண்ணம் இருக்கு.
0: என்ன இருக்கு? நல்ல பொருளாதார வளம் இருந்தா கொண்டு வரலாம் இல்லையா? சரி சொல்லுங்க அஃபினா, உங்களுடைய எதிர்கால ஆசை என்னமா?
1: என்னோட எதிர்கால ஆசை வந்து ஒரு கண் மருத்துவராக இருக்கிறது.
0: ஏன் கண் மருத்துவர்னு தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஏன்னா நிறைய பேர் வந்து கைபேசிய பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால கண்ணு வீணா போயிரும்.
0: ஆக எதிர்காலத்துல இந்த கைபேசி அதிகம் பயன்படுத்துறதுனால கண் மருத்துவருக்கு நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் இருக்கிறதுனால அந்த தொழில் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி நீங்க திருக்குறள் போட்டியிலும் பங்கெடுத்து அதுலயும் வந்து முதல் நிலையில வெற்றி பெற்றிருக்கீங்க இல்லையா? இன்றைய ஹலோ மின்னல் ஏதாவது ஒரு திருக்குறள் உங்களுக்கு பிடித்ததுன்னா இந்த குறள்.
1: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும்.
0: ஆமா, யாரையும் வந்துட்டு காயப்படுத்துற மாதிரி தீமையான சொற்கள்லாம் எதுக்கு சொல்லிட்டு? நல்ல சொற்கள் நிறைய இருக்குல்லவா? நல்ல இனிமையான சொற்களை சொல்லும் போது நல்லா இருக்கும் இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப நீங்க ஒரு குட்டி அழகு தேவதைன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சரி, நீங்க நல்ல குரல் வளம் இருக்கு, நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் ஓரிரு வரிகள்ல முடியுமா?
1: அக்கா தேவாரம் பாடலாமா?
0: முடியும் முடியும்.
1: ஓகே.

0: முடிச்சிட்டிங்களா? சரி, இந்த தேவாரம் அப்படின்றது பள்ளிக்கூட மாணவர்கள் கற்றுக்கொள்வது, இந்த தேவாரத்தை பாடுவது அப்படின்றது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை, பக்தி நெறியோடு நடக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு ஒரு மாணவி இந்த தேவாரத்தை ஏன் கற்றுக்கொள்ளணும், அதன் அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நாங்க ஏன் தேவாரம் கற்றுக்கொள்ளணும்னா, அதோட பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க தெரியணும்.
0: ஆமா, அந்த பொருள் தெரியும் போது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு தேவார பாடல் இருக்கு. பொருள் விளங்கி அதை பாடும் போது படைத்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றிலையும் நம்ம இறைவனை பார்க்க முடிக்கின்றது. இப்ப என்ன பண்றது, பரபரப்பா இருக்கனால பல பேர் பாடுறதுல தானே தேவாரத்தை.
1: ஆமாக்கா,
0: இப்போ ஒருவேளை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க தம்பி தங்கச்சிங்க இன்னும் தேவாரம் கற்றுக்கொள்ளலனா, அக்கா அனிஃபா என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? அஃபினா,
1: எல்லாருக்கிட்டயும் தேவாரம் படிக்கணும், அதோட பொருள் எல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஆமா, கட்டாயம் அந்த தேவார வகுப்புக்கு போகணும், இந்த தேவாரத்தை எல்லாம் பாடணும். அப்பதான் அவங்க வந்துட்டு ஆன்மீகத்தோடு சேர்ந்து நல்லா படிச்சு நல்ல எதிர்காலத்தை பெறலாம் இல்லையா? சரி சொல்லுங்க, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?
1: என்னோட வெற்றி ரகசியம் வந்து, நான் ஸ்கூல்ல ஒரு மினி அத்லீட்டா இருக்கிறேன்.
0: அழலாம் கூடாது சரியா? அதாவது ஒரு சில தருணங்கள்ல நமக்கு தோணும் நல்லா கத்தி அழுந்துடலாமே அப்படின்னு தோணும். அது எதுக்கு அப்படின்னா, அப்பதான் ஒரு வெறி பிறக்கும். சரி, இந்த தோல்வி நம்ம திரும்பவும் அடைய கூடாது, அடுத்த முறை எப்படியாவது விட்ட இடத்தை பிடிக்கணும்ன்ற ஒரு வெறிக்காக நீங்க வந்து அழலாமே தவிர, அந்த கண்கள்ல தண்ணீரே வரக்கூடாது சரியா?
1: ஓகே.
0: வெங்காயம் வெட்டுறப்ப கூட வரக்கூடாது. வெங்காயம் வெட்டுவீங்களா?
1: வெட்ட மாட்டேன்.
0: அந்த பக்கமே போறது இல்ல. ஏன்? சந்திப்போட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்து விட்டோம். இந்த ஆண்டு நீங்க செயின்ட் ஜோசப் பெண்கள் தமிழ் பள்ளியில இருக்கீங்க, அடுத்த ஆண்டு இடைநிலை பள்ளிக்கு நீங்க செல்வீங்க இல்லையா? இப்ப பெண்கள் தமிழ் பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளியில வந்து மாணவர்கள் எல்லாம் கலந்து இருப்பாங்க, எப்படி இருக்கும்?
1: ஆக்சுவலி நான் வந்து அஃபோர்ட் பண்றேன் கேர்ள்ஸ், பெண்கள் மிருக ஸ்கூலுக்கு போறதுக்கு.
0: ஓ அப்படியா? அப்ப பல்கலைக்கழகம்
1: உங்களுக்கு
0: பிடிச்சிருக்கும் இல்லையா? எந்த தயக்கமும் இருக்காது, அவங்க கூட இருக்கலாம், பேசலாம், பழகலாம் அப்படின்ற ஒரு அது. அப்ப வீட்டுல உறவினர்கள்ல அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்களா? மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் அனைத்து உலக அரங்கில் நிறைய பதக்கங்கள் வென்று சாதனைகள் படைக்க ஹெலோ மீனலுடைய வாழ்த்து சரியா? சரி, இப்போ மனநிலை எப்படி இருக்கு?
1: மனநிலை பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, கிளாடா இருக்கு.
0: அப்படியா? வந்தப்ப கொஞ்சம் அப்படியே பயம் அரைஞ்சு, இப்ப பயம் எதுவும் இருக்கா?
1: இல்ல அக்கா.
0: இல்ல தானே? இதானே நாங்க சொன்னோம், அதுக்குள்ள பயம் வேற, கேள்விகள் எல்லாம் வேற கேட்டீங்க. அப்பா கேட்டாரு கேள்விகள் எல்லாம் கிடைக்குமானு, கேள்விகள் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமா?
1: இல்ல அக்கா.
0: இல்ல தானே?
1: பண்ணி சொல்றது.
0: இப்ப நீங்க எவ்வளவு நல்லா பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? இதுதான் எங்களுக்கும் வேணும். மாணவர்கள் கிட்ட அபார ஆற்றல் இருக்கு, அதை வெளிக்கொணர்ற ஒரு கள்ளம் தான் ஹெலோ மின்னல் சரியா? யார் யாருக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: ஒன்னாவது என்னோட அம்மா. ஏன்னா அவங்க வந்து உழைப்பு போட்டு எனக்கு ஒர்க் ஷீட், பேப்பர் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் நிறைய செஞ்சேன்.
0: அம்மா பெயர்
1: யோகேஸ்வரி. அவங்க வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப.
0: அம்மா ரொம்ப கண்டிப்புன்னு
1: சொன்னாங்க? இல்ல அப்படி இல்ல.
0: அப்படி இல்லையா? சரி. அப்புறம்
1: மைண்ட்ஸ் இ டியூஷன்ல என்னோட கோச் இருக்கிறாங்க, அவங்களோட பேரு செகுசாம். அவங்க கிட்டயும் நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போட்டு நம்மள கைட் பண்ணாங்க.
0: வேற
1: அப்பாவுக்கும் நன்றி சொல்லுவேன்.
0: விட்டுட்டா போச்சுல்ல, திரும்பி அப்பா கூட தானே கிளம்பணும். நல்ல சமத்து பொண்ணுமா நீ, நீ பிழைத்துக் கொள்வாய் மகளே, எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வாய். சரி, இன்றைய ஹலோ மேல நிகழ்ச்சியில உங்களுக்கு உங்க கிட்ட சந்தித்து பேசியதுல எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நல்ல மாதிரி நீங்க படித்து நினைச்ச மாதிரி ஒரு கண் மருத்துவரா எதிர்காலத்துல வர்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. டாக்டர் அஃபினா சுந்தரம் கூப்பிடும் போது எப்படி இருக்கு?
1: கொஞ்சம்
0: அதே ஒரு மனநிலையோட போயிட்டு வென்று வாங்க. சரியா?
1: ஓகே,
0: நன்றி.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: வணக்கம் சொல்லுங்களா. இன்றும் சரஸ்வதி தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவ செல்வங்களின் படைப்பு தான் இடம்பெறும் நிறைவு பகுதி உங்களுக்காக. உங்க பேரு
2: தருண்.
0: தருண், ஏன் இப்படி அக்கா முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்?
2: இல்லக்கா,
0: பாசமா இல்லையா?
2: பாசமா தான் இருக்கேன்.
0: அக்காவை பார்த்தா பாவமா இல்ல?
2: வானுறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் பொருள். உலகத்தில் வாழ வேண்டிய அரணையில் நின்று வாழ்கின்றவன் வான் உலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்ந்து மதிக்கப்படுவான். குரல். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திரால் தோன்றின் தோன்றாமை நன்றி. ஒரு துறை சார்ந்து இருக்க எண்ணம் கொண்டவர்கள் அத்துறையில் பிறர் புகழும்படியாக சிறந்து விளங்க வேண்டும். இல்லையில் அத்துறையில் ஈடுபடாதிருத்தல் நல்லது. குரல். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கும் யாண்டும் இடும்பை இல. விரும்பு வெறுப்பு அற்ற கடவுளின் திருவடிகளை பொருதி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குரல். புகழ்பட வாழாதார் தந்தோவார் தம்மை இகழ்வாரே நோவது இவன். தமக்கு புகழ் உண்டாக்குமாறு வாழ முடியாதவர் தம்மை தாமே நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவை நொந்து கொள்வதால் பயனில்லை.
0: ஆமாக்கா, நீங்களாவது வேர்ல்ட் கப் பாப்பீங்களா இல்லையா? உண்மை சொல்லணும்
2: இல்ல?
0: ஏன் பாக்கல?
2: ஏன்னா எனக்கு கால்பந்து பிடிக்கும், பார்க்க மாட்டோம்.
0: எந்த ஊர் நியாயம்? கால்பந்து பிடிக்கும், உலக கிண்ணம் வேர்ல்ட் கப் பாக்கலன்னா அது இந்த உலக கிண்ணத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா? ஒரு வில்லங்கம்
2: தெரியுது.
0: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்னம்மா?
2: நந்தினி.
0: நந்தினி, நந்தினி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா?
2: இல்ல, என்னோட நீங்க அழகா இருக்கீங்க.
0: அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த ரெட்டை ஜடை.
2: ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ரெட்டை ஜடையை எனக்கு அழகா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா இதை பின்னி விடுவாங்க.
0: இருங்க, நானும் பாக்குறேன். உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இல்லையா?
2: தெரியும்.
0: இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அக்காக்கு. என்னன்னு தெரியுமா?
2: என்னதுக்கா?
0: இந்த ரெட்டை ஜடை உங்க தலையில இருந்ததுனால அழகா இல்ல நந்தினி தான் அழகா?
2: இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரெட்டை ஜடை எல்லாமே அழகா இருப்பீங்க, ரெட்டை ஜடை இருந்தாலும் அழகா இருப்பீங்க.
0: பிடிச்சிருக்க தன்னம்பிக்கை.
2: தேங்க்யூக்கா.
0: சரி சொல்லுங்க, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: இன்னைக்கு எனக்கு நான் உங்ககிட்ட கவிதை சொல்ல போறேன்.
0: என்ன கவிதை?
2: கவிதையோட தலைப்பு வந்து விண்மீன். சின்ன சின்ன அகல் விளக்கு கண் சிமிட்டி அழைக்கும் பொன்விளக்கு, எண்ணில் அடங்கா பல கோடி அவே எண்ணெய் இல்லா மின்விளக்கு, திரியும் களமும் இல்லாமல் சுடரெறியும் விந்தை திருவிளக்கு, முறையாய் அவற்றின் ஒளி ஏற்றும் பனிபுரியும் கதிரும் பெருவிளக்கு, வான குலத்தின் மீன்கள் என பெயர் வைத்தார் முன்னோர் அழகாக, வான திரையின் பொத்தல் என சிலர் வரைந்தார் அறியாதனமாக, அள்ளி முடிந்த கூந்தலினே மதி அழகி அவிந்தால் விருந்திடவே, புள்ளி கிடந்த அரும்பு மலர் உடன் பொழப்பொழ வென்ற இறைந்தனவே, கோலம் போட புள்ளி வைத்தால் ஒரு கோதை வானம் முற்றத்தில், ஆள நண்பாய் அழித்திடவே அவள் அக்கணம் விட்டால் திட்டத்தினே, நிறவு பெண்ணின் பிறந்த விழா உயர் நீள்வான் எங்கும் கொண்டாட்டம், குழைகள் அணிந்த பெண்கள் எல்லாம் அவன் கும்மி அடிக்கும் மின்னோட்டம். நன்றி. ஒரு மருத்துவர்.
0: ஏன்?
2: ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுது, உங்களோட உயிரை காப்பாற்றுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இப்பயும் என்ன சின்ன வயசு தானே, பெரிய வயசாச்சா?
2: இன்னும் இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் வருது லைட்டாக கீறிக்கிட்டுன்னா வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்.
0: அது உங்கள் கண்களில் அந்த கருணையை பார்க்க முடியுது நந்தினி.
2: தேங்க்யூக்கா.
0: சரி, நீங்களாவது உலக கிண்ண கார்பந்து வேர்ல்ட் கப் பார்ப்பீங்களா?
2: பார்ப்பேன்.
0: எந்த அணி பார்ப்பீங்க?
2: போர்ட்டுகல்.
0: போர்ச்சுகலா? போர்ச்சுகல யாரு?
2: ரொனால்டோ,
0: கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த வேர்ல்ட் கப், அதாவது உலக கிண்ணம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க, ஏன் தெரியுமா?
2: தெரியாதுக்கா. ஏன்னா நான் எல்லாம் அப்பானாலதான், அப்பா தான் என்னை உட்கார வச்சு பார்க்க வச்சாரு.
0: இது கட்டாயப்படுத்தினாரா இல்ல உங்களுக்கு ஆசை இருக்கா?
2: அவரு வேர்ல்ட் கப் நல்லா தான் இருக்கும், வந்து பாரு அப்படின்னாரு.
0: உண்மையாலே பாருங்க, நீங்க உலக கிண கார்பந்தாட்ட போட்டி பார்க்கும் போது நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அணிகள், அந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள், நிறைய விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளலாம். சரியா?
2: ஓகேக்கா.
0: ஆனா அக்கா வந்து பிரேசில்.
2: எனக்கு பிரேசில் வந்து பிடிக்கும், ஆனா வந்து ஐ அம் நாட் எ ஃபேன் ஆஃப் இட்.
0: சரிமா அக்காக்கு கண்ணெல்லாம் கலங்க. சரி விடு விடு விடு. கடந்த முறை யாரு வந்து சாம்பியன் ஆனா தெரியுமா?
2: எனக்கு தெரியாது.
0: அர்ஜென்டினா. அர்ஜென்டினா மெஸ்ஸி தெரியும்னா லியோனல் மெஸ்ஸி?
2: ஆ தெரியும். எனக்கு மெஸ்ஸிய பார்த்தா அப்படி ஆயிரும்.
0: எப்படி ஆயிரும்? ஏன் அப்படி?
2: ஏன்னா எனக்கு மெஸ்ஸி அவளையும் பிடிக்காது.
0: மோ, நீ தெய்வ குழந்தையா சொல்லக்கூடிய, இப்படி லியோனல் மெஸ்ஸியை பிடிக்கலன்னு சொன்னது. அர்ஜென்டினாவோட அந்த தீவிர வெறியர்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பொண்ணுனால நந்தினியை நம்ம வெற்றலாம். கிறிஸ்டியன் ரொனால்டோ கிட்ட என்ன பிடிக்கும்?
2: அவரோட பைசிக்கல் கிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கக்கா.
0: உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் சொல்லுங்க? நீங்க எல்லாரும் கிளம்பிட்ட பிறகு எங்களுக்காக காத்திருந்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த பொறுமைக்கு, அந்த அன்புக்கு நன்றி.
2: பரவாயில்லக்கா,
0: ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமா?
2: இல்லக்கா இல்ல.
0: நல்லா தானே இருக்கு?
2: நல்லா இருக்குக்கா.
0: சரி, உங்க பேரு?
2: தஷ்வின்.
0: தஷ்வின், இன்றைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
0: சரி சொல்லு.
2: தெய்யத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள், உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் இன்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்த்து மதிக்கப்படுவான். புகழ்பட வாழாதோர் தன்னோவர் தாமே இகழ்வாரை நோவது எவன். பொருள், தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மே தாமே நொந்து கொள்ளாமல் இகழ்வாரை நொந்து கொள்வதால் பயனில்லை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவே.
0: சரி, உங்களுடைய எதிர்கால ஆசை?
2: விஞ்ஞானி.
0: என்ன கண்டுபிடிக்க போறீங்க?
2: நான் வந்து ஒரு ரோபோட்டிக் மாதிரி செய்ய போறேன். லைக் வந்து அதனால வந்து தண்ணிக்குள்ளாரையும் போக முடியும். அதுல வந்து மொத்தம் 200 பாம்ப் செட் பண்ணி வச்சிருப்பேன். லைக் ஷாக் ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை வந்து அட்டாக் பண்றதுக்கு. அப்புறம் வந்து காட்டுக்கு போறதுக்குன்னு அதுக்கு ஒண்ணு இது வச்சிருப்பேன். அப்புறம் வந்து எங்கேயாச்சும் ஊருக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பேன். அப்புறம் வந்து ராக்கெட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு இது வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் ஒரு சேமா வந்து கலந்து அடிச்சிருந்த மாதிரி வச்சிருப்பேன்.
0: யாருப்பா நீனு இப்படி யோசிச்சிருக்கிய? 200 பாம்புகளா, வெடிகுண்டுகளா? இதெல்லாம் எப்படி யோசிச்சு?
2: எனக்கு சின்ன வயசுலேயும் சயின்ஸ்னா ஆசை. நான் முன்ன வந்து இந்த மாதிரி அழுகி வந்துச்சு. சரி, நம்ம எல்லாத்தையும் கலந்து அடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி போகணுன்னு. ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது.
0: உண்மையிலேயே உங்களை பார்க்க பெருமையாக இருக்குது. அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றி வைக்கணும், அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? கட்டாயம் அந்த கடவுள் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார். சரியா?
2: சரிங்கக்கா.
0: உங்களுக்கு கார் பந்து பிடிக்கும்?
2: கார் பந்து பிடிக்கும்.
0: வேர்ல்ட் கப் பார்ப்பீங்களா?
2: பார்க்க மாட்டேன்.
0: ஏன்
2: பிடிக்கும்?
0: எனக்கு வந்து போர்ட்டுகல் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தது செல்லுங்களுடைய படைப்புகள்? பிடிச்சிருந்ததா? பிடித்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். யாருக்கு தெரியும், ஒரு நாள் உங்களுடைய குரல் கூட ஹெலோ மின்னல்ல இடம்பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹெலோ மின்னல்.

இந்தளவில் இன்றைக்கான வணக்க மின்னல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசாலா சரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் கிஷன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். காலை 9 மணி வரை 213,878 பேர் தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இது 7.97 விழுக்காட்டு வாக்காளர்களை குறிக்கிறது. மாநில மந்திரி பசார் டத்து ஒன்னாபேகாசி காலை 8:33 மணிக்கு சிம்பாங் ரங்காம் தேசிய பள்ளியில் வாக்களித்தார். தொடர்ந்து தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் நொரைனி அஹ்மத் பத்துபஹாட் டத்து ஒன் இடைநிலை பள்ளியில் காலை 8:50 வாக்களித்தார். இவ்வேளை தேர்தல் ஆணைய தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹரோன் ஜொஹோபாரு தமன் உங்குதுன் அமீனா பொது மண்டபத்தில் உள்ள வாக்களிப்பு மையத்தை பார்வையிட்டார். ஜோஹரின் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை தெளிவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முவாரில் மட்டும் அதிகாலை தொடங்கி கனமழை பெய்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் பாதுகாப்பு உறுப்பினர்களும் ஊடகத்தாரும் காலை 7 மணி தொடங்கி சில வாக்களிப்பு மையங்களில் காணப்பட்டதாக பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்துள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 24 நாள் லாகுவாரா கடலோர மாநிலத்தில் ஏற்பட்ட 7.2-7.5 ரிக்டர் அளவிலான அடுத்தடுத்த நிலநடுக்கங்களில் 16,740 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் குவாண்டியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக சில பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் தேசிய வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ சுமார் 1,300 ஹெக்டர் பரப்பளவுக்கு பரவி உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு. உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் ஸ்பெயின் வெற்றியாளர் பட்டம் வென்றால் தான் கோல் அடிக்காதது குறித்து யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என இளம் நட்சத்திர வீரர் லெமன் யாமால் தெரிவித்துள்ளார். பெல்ஜியத்திற்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறிய போதும் 18 வயதான யாமால் மீண்டும் கோல் பட்டியலில் இடம்பெறவில்லை. இருப்பினும் அரையிறுதியில் பலம் வாய்ந்த பிரான்ஸை எதிர்கொள்ளும் ஸ்பெயின் அணிக்கு யாமாலின் கோல்கள் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: அன்பான காலை வணக்கம் எல்லோருக்கும். இந்த பக்கமா கிஷன் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்க போகுது. வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே மனசுக்குள்ள கூடுதல் மகிழ்ச்சி வந்துடும். ஏன் அப்படின்னா, குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு பண்ணலாம், இல்லை பிடிச்ச இடங்களுக்கு போகலாம். நமக்காக நமக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிற இந்த நேரமாக தான் இந்த வார இறுதி நாட்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய திட்டங்களோட இப்போ பயணத்தில் இருப்பீங்க. பாதுகாப்பான ஒரு பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

எம்ஜி ஸ்ரீகுமார் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த ஜூலை மாதம் குறிப்பாக 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள திரைப்படங்கள் வந்து வெளிவரப்போகுது. வரவு, ஜிடிஎன், ஓ சுகுமாரி, அச்சுத் அவதாரம் அப்படின்ற திரைப்படம், அதற்கு பிறகு வந்துட்டு மகாராஜா ஹாஸ்டல், உன்மதம், பின்னாளி, ஐம் கேம், இன்னும் நிறைய பிரம்மாண்டமான திரைப்படங்கள் உருவாகியிருக்கு. அதெல்லாம் பெரிய திரையில் மக்களை சந்திக்க காத்துட்ருக்கு. அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த திரைப்படங்கள், என்னென்ன கதைக்களங்கள் அப்படின்றது. இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக, நிச்சயமாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஒரு எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
4: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

பிஜுநாராயணன் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. நாட்டில் டெங்கி காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 34.8 விழுக்காடு வரை வந்து அதிகரிச்சிருக்கிறதா சுகாதார அமைச்சு வந்துட்டு கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அறிக்கையின் வாயிலாக இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம சுற்றி நிறைய பேர் இந்த தகவல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன காய்ச்சலாக இருக்க உடம்பு சரியில்லையே திடீர்னு பார்த்தா டெங்கி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுவோம். அதெல்லாம் வந்து நிறைய இப்போ நமக்குள்ள வந்து கேள்விப்பட்டுருக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்முடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதை விட முக்கியம் சுத்தமாக இருக்கிறது அப்படின்றது. நம்மளுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. நீர் எங்கேயும் தேங்கி இருக்காமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் அதற்கான மூல காரணமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்போம், கூடுதல் வெளிப்பாக இருப்போம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் தாஸ் மஞ்சரி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

பிராங்கோ குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்குங்க. நீங்க தாராளமா அழைக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அழைத்து சொல்லலாம். பிடித்தவர்களுக்கு பாட்டு கேட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அதனால இன்றைக்கு நீங்க அவங்க பெயரை சொல்ல போறீங்க, பாட்டு கேட்க போறீங்க. 12 மணிக்கு பிறகு கதை போமா நிகழ்ச்சி இருக்குங்க. இன்றைக்கு எந்த திறமை நம்ம அடையாளம் கண்டிருக்கோம், யார் வந்து பேச போறாங்க, எந்த பூ இன்றைக்கு அறிவிப்பறைக்கு வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்றைக்கு 11 ஜூலை உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு வந்து உலக மக்கள் தொகை தினம் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் அப்படின்றது மக்கள் தான் இல்லையா? ஆக மக்கள் தொகையை அதிகரிப்பது மட்டும் வளர்ச்சி இல்லை, மக்களுக்கு தரமான கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, பாதுகாப்பான வாழ்விடம், சுத்தமான சுற்றுச்சூழல், இது எல்லாமே சமமாக கிடைக்கும் வகையில் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. சரி, இப்போது அடுத்த பாடல் நமக்காக டாக்டர் எம் கே முனீர் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இன்று ஜொஹூர் மாநில தேர்தல். உங்கள் மக்களாட்சி கடமையை மறந்துடாதீங்க, நல்லாட்சிக்கு வாக்களிங்க. வாக்களிக்க செல்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடையாள அட்டையை மறந்துடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் உடைகளை பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 2.73 மில்லியன் பேர் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 172 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. சொல்லியிருந்த மாதிரி நல்லாட்சிக்கு வாக்களிங்க. நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க, நாங்கள் வந்து எங்களுடைய வாக்கை செலுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க, மகிழ்ச்சி. சரி, இப்போது அடுத்து 11 மணிக்கு பிறகு நீங்கள் அழைக்கலாங்க, மறந்துடாதீங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தைவானை பாபி சூறாவளி தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் வசிக்கும் 14,000 மேற்பட்ட மக்களை அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது. அத்துடன் அந்த சூறாவளி பலத்த காற்றையும் கனமழையையும் கொண்டுவரும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 1 மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேலும் 917 பன்னாட்டு பயணச் சேவைகளும் 274 உள்ளூர் பயணச் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளியான தகவல்களை ஈரான் நிராகரித்துள்ளது. மேலும் வாஷிங்டன் அதன் வாக்குறுதிகளை மீறினால் அதற்கான தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக மீறி வந்தாலும் தெஹ்ரான் உறுதிமொழிக்கு உறுதிமொழி என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே தொடர்ந்து இயங்குவதாக அவர் கூறினார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 4,118 கடந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 16,740 பேர் காயமடைந்துள்ள வேளை ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போனதாக நாடாளுமன்ற தலைவர் ஹோர்ஜே ரோட்ரிகஸ் கூறினார். கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்த மோசமான நிலநடுக்கங்களாக இவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நிவாரணப் பணிகளுக்காக குறைந்தது 300 மில்லியன் அவசர நிதியை ஐநா கோரியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எதிர்ப்பாலும் சர்ச்சையாலும் தாமதத்திற்கு உள்ளான கனடா அமெரிக்கா இடையிலான புதிய பாலம் இம்மாத இறுதியில் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு கொடிஹோ பன்னாட்டு பாலத்தை இம்மாதம் 27ஆம் நாள் திறப்பதற்கு கனடாவும் மிச்சிகன் மாநிலமும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது. இப்பாலம் அவ்விரு நாடுகளுக்கு இடையே முக்கிய பொருளாதார இணைப்பாக விளங்குவதோடு பில்லியன்கணக்கான டாலர் மதிப்பிலான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதவி விலகும் கொலம்பியாவின் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அதிபர் தேர்தலின் 2ம் கட்ட வாக்குப்பதிவு குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளார். இந்நிலையில் அமைதியான முறையில் அதிகார பரிமாற்றத்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவும் போதைப்பொருள் கும்பலுக்கு எதிரான அதன் கூட்டணி நாடுகளும் கொலம்பிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. அதிபரின் அதிகார பரிமாற்றம் அமைதியாகவும் வெளிப்படையான முறையிலும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு அவை மேலும் வலியுறுத்தின. யுக்ரைன் தலைநகர் கியேவில் இருமுறை தொடர்ச்சியான வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் வெடிச்சத்தம் கேட்ட சில நிமிடங்களிலேயே வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. அண்மைய காலமாக அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்தப்படும் தாக்குதல்கள் யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக ராணுவ நிர்வாக தலைவர் யோமே கச்சென்கோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கட்பந்து. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் நடைபெற்ற 2வது காலிறுதி சுற்றில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஸ்பெயினுக்கான கோல்களை மத்திய திடல் ஆட்டக்காரர் ஃபேபியன் ரியஸும் மாற்று ஆட்டக்காரர் மிக்கேல் மெரினோவும் புகுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெல்ஜியம் ஆட்டக்காரர் சார்லஸ் டே கெட்டலே போட்டியின் 41வது நிமிடத்தில் கோல் புகுத்தி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்ஸை எதிர்கொள்ளும். இவ்வேளை பெல்ஜியத்துக்கு எதிரான ஸ்பெயினின் வெற்றியை தொடர்ந்து தனது அணியின் வலிமையை ஸ்பெயின் பயிற்றுநர் லூயிஸ் டெல்லா ஃபோன்டே பாராட்டினார். அந்த வெற்றி கூட்டு முயற்சியின் மூலம் எட்டப்பட்டதாக அவர் விவரித்தார். அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சுடனான சவாலை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் லூயிஸ் டெல்லா ஃபோன்டே தெரிவித்தார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, ஜோஹர் மாநில தேர்தல், உங்கள் மக்களாட்சி கடமையை மறந்துடாதீங்க. நல்லாட்சிக்கு வாக்களிங்க. வாக்களிக்க போறவங்க மறக்க கூடாத விஷயங்கள் என்னென்ன? அடையாளத்தையும் மறந்துடாதீங்க, குடையை மறந்துடாதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்றது தெரியாது. அதே சமயம் உடைகள் நம்ம எப்படி உடுத்துறோம் அப்படின்றதும் இருக்குங்க, அதை பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு எதுவும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா mysprsema.spr.gov.my இந்த அக்க பக்கத்துக்கு போகணும். நல்லாட்சிக்கு வாக்களிங்க.

0: இன்று மாலை திராயிசையில்
1: அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
4: அவன் ஒரு எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகுரைத்தான்.
3: ஏமாற்றப்பட்டது யார்?
4: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
3: அந்த பிம்பம் யாருடையது?
4: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
3: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. தொடர்ந்து என்னங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். உங்க மனசுக்கு இப்போ யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, அவங்க பெயரை ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும், வானொலி பக்கமா சொல்லணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்களும் கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கணேசன் பேசுறேன் சார்.
0: கணேசன், சொல்லுங்க, எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க, யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
1: மருமகளுக்காக. மேனகா மருமகள் பேரு, காப்பாடுல மருமகள் பேத்தி பேரன் யாசினிகா அரியர சுதன் ராசாத்தி,
0: இவங்க எல்லோருக்காகவும் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பள்ளி நடுக்க காட்டுமல்லி பாட்டு சார்.
0: காட்டுமல்லி பாட்டு வந்துகிட்டே இருக்கு. குடும்பத்தோட இன்றைக்கு என்ன திட்டம் இருக்கு? ஒன்னா உட்காந்து சாப்பிடுற திட்டம் எல்லாம் இருக்கா?
1: ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட காலம் மழை ஏறி போச்சு சார். இப்ப செக்யூரிட்டி வேலை செய்யற கார்டு வேலை.
0: ஓ,
1: எனக்கு மின்னல் தான் ரொம்ப துணை.
0: வேலை இடத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க சார், வேலையில தான் இருக்கேன்.
0: சரி, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அந்த காலம் இல்ல, இந்த காலத்திலயும் நடக்கும். ஒன்னா சாப்பிடலாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு. திட்டம் போடுங்க. சரியா?
1: சரியா, சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: சரிங்க சார்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தமிழ் செல்வம் பேசுறேன், கஜாங்கல இருந்து.
0: தமிழ் செல்வம், சொல்லுங்க, யாருக்காக இன்றைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: அக்காவுக்காக. அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 60 வயசு.
0: அக்காவுக்காக என்ன பாட்டு?
1: ஆரியாவும் நயன்தாராவும்
0: நடிச்சிருக்காங்க. பாஸ் என்கிற பாஸ்கரனா?
1: ரைட்.
0: சரி, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.

0: வாரம்
1: செயலுக்கு ஏற்றவாறே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أفضل الأنبياء المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்த அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், இறை நேசர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான நேயர்களே, இன்றைய இளைஞர்களும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். இஸ்லாம் இளைஞர்களுக்கு மிக முக்கியமான இடத்தை வழங்கியுள்ளது. இஸ்லாமிய சமூகத்தின் மிக மகத்தான சொத்தாக அதனை மதிக்குகின்றது. உலகில் சத்தியம் நிலைக்கவும் அசத்தியம் அழியவும் அர்ப்பணிப்புடன் அயராது உழைத்தவர்கள் இஸ்லாமிய இளைஞர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஏகத்துவ பிரச்சாரத்தை அறியாமைக்கு எதிராக மக்காவில் ஆரம்பித்த போது, முதலில் விளங்கி அதிக அளவு விரும்பி ஏற்று செயற்பட்டு அதனை பிரச்சாரப்படுத்த துணை நின்றவர்களும் இளைஞர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் உலகில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட தூதர்களின் ஆத்மீக பிரச்சார வரலாற்றிலும் இளைஞர்களின் பணி மிக மகத்தானது. ஆனால் இன்றைய சமூக சூழலில் இளைஞர்களின் ஆற்றலும் திறமையும் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் முஸ்லீம் சமூகத்தின் உயர்வுக்கும் பயன்படுவதில்லை என்பதையும் தாண்டி இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதுதான் வேதனையிலும் வேதனை. இத்தகைய காலச் சூழலில் வாழும் நம் இளைஞர்களை இஸ்லாமிய இலட்சியவாதிகளாக உருவாக்குவதும், அவர்களால் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் உயர்வு ஏற்படும் விதம் வழி நடத்துவதும் காலத்தின் அவசர தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இளமை பருவத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் நாம் முன்னர் ஓதிய வசனத்திலே அழகாக சொல்வான். சிறுபிராயம், வயோதிகம் எனும் இரு பலவீனங்களுக்கிடையில் உள்ள ஒரு பலமான பருவமே இந்த வாலிப பருவம். இரண்டு வசனத்திலே அல்லாஹு தாலா பருவ வயதை அடைந்ததிலிருந்தே வாலிபம் துவங்கி விடுகின்றது என்பதை அறியும்படி நமக்கு சுட்டி காட்டுகின்றான். மேலும் மிகப்பெரிய அல் குர்ஆனுடைய விரிவுரை கிரந்தமான தப்சீர் அல் பைலாவி மற்றும் ரூஹுல் பயான் என்ற இந்த கிரந்தத்திலே இரு பெருமக்களின் பதிவிலிருந்து, வாலிபம் என்பது பருவ வயது அடைந்தது முதல் துவங்கி 40 வயதில் நிறைவடைகின்றது என்பதை அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே விளக்கியிருக்கின்றார்கள். வாலிபம் என்பது இறைவனின் தனிப்பெரும் அருள்கொடை. அதனால்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், உனக்கு 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னர் 5 அருள் குடைகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு உபதேசமாக கூறினார்கள். இந்த 5 விஷயம் முதுமை வரும் முன் இளமை பருவத்தையும், நோய் வரும் முன் உடல் ஆரோக்கியத்தையும், வறுமை வரும் முன் செல்வ நிலையையும், அதிக வேலை பழுக்கள் வரும் முன் ஓய்வு நேரத்தையும், மரணம் வரும் முன் வாழ்க்கையையும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வாலிபம் குறித்து விசாரணை செய்யப்படும். வாலிபம் தனிப்பெரும் அருள்கொடை என்பதால் தான் இறைவனின் அருள்கொடைகள் பற்றிய விசாரணையில் பொதுவாக வயது பற்றி ஒரு விசாரணை இருந்தும், வாலிபம் குறித்தும் தனி ஒரு விசாரணை நடைபெறும் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மறுமை நாளில் ஒரு அடியான் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும் வரை அவனது கால்கள் 2 நகர முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த விஷயங்கள் தனது உலக வாழ்வை எவ்வாறு கழித்தான், தனது வாலிப பருவத்தை எவ்வழியில் ஈடுபடுத்தினான், செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தான், அதை எவ்வாறு செலவழித்தான், பெற்ற அறிவின் மூலம் என்ன செய்தான் என இந்த நான்கு விஷயத்திற்கு பதில் அளிக்குகின்றவரை மறுமை நாளிலே அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் சுவனவாசிகள் வாலிபர்களாகவே இருப்பார்கள். வாலிபம் தனிப்பெரும் அருள்குடைகள் என்பதால் தான் இறைவனின் அருளையும் சுகங்களையும் அனுபவிக்கும் சுவனவாசிகள் வாலிபர்களாகவே இருப்பார்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர் பொது அறிவிப்பாளர் ஒருவர், இனி நீங்கள் ஆரோக்கியத்துடனேயே இருப்பீர்கள், ஒருபோதும் நோய் காண மாட்டீர்கள், நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர்கள், ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள், இளமையோடுதான் இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமையடைய மாட்டீர்கள், நீங்கள் இன்பத்தோடுதான் இருப்பீர்கள், ஒருபோதும் துன்பம் காண மாட்டீர்கள் என்று அறிவிப்பு செய்வார். இதுதான் சொர்க்கம். நீங்கள் உலகில் நற்செயல் புரிந்து கொண்டதற்காக இது உங்களுக்கு உடமையாக்கப்பட்டுள்ளது என்று அவர்களிடம் எடுத்துச் சொல்லப்படும் என்று வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் கூறுவது அதுதான். இதை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த பருவத்தில் செய்யப்படும் அனைத்து நல்ல செயல்களுக்கும் அல்லாஹ்விடம் தனிப்பெரும் வெகுமதிகள் உண்டு. நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம்.

0: நேயர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை ஏழு நபர்களுக்கு அளிக்கின்றான். அவர்கள் நீதியை நிலைநாட்டும் தலைவர், அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் வளர்ந்த வாலிபர், பள்ளிவாசர்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர், அல்லாஹுவிற்காகவே இணைந்து அல்லாஹுவிற்காகவே பிரிகின்ற இரண்டு நண்பர்கள், உயர் அந்தஸ்திலுள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்குகின்ற போது நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் என்று சொல்லும் மனிதர், தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு இரகசியமாக செய்பவர், தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் முஸ்லீம்களின் உயர்விலும் முக்காலத்தில் இளைஞர்கள் பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கின்றது. அல் குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதில் சிறந்து விளங்கிய ஒருவர்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபித்தோழர்கள் அவரை அறிஞர் என்று பெயர் கொண்டு அழைத்தனர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ்களை தேடி பிடிக்கக்கூடியவராக காணப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அவரது வயது 13. அவர் தன்னை பற்றி ஒரு முறை இவ்வாறு கூறியுள்ளார், எங்கேனும் ஒரு மனிதரிடத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு ஹதீஸ் இருக்கும் செய்தி எனக்கு கிடைத்துவிட்டால் உடனே அவரை தேடி அவரது இடத்திற்கு செல்வேன். அவர் வரும் வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் எனது போர்வையை தலையணையாக வைத்து படுத்துக் கொள்வேன். வீசுகின்ற காற்று மண்ணை வாரி என் மீது இறைத்துவிடும். அவர் வெளியே வந்து நான் இருக்கும் நிலையில் என்னை காண்பார். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிறிய தந்தையின் மகனே, நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? நீங்கள் எனக்கு தூது அனுப்பியிருக்க கூடாதா? நான் உங்களிடம் வந்திருப்பேனே என கூறுவார். அதற்கு இல்லை, நான் தான் உங்களிடம் வர வேண்டும் என்று கூறி அவரிடம் ஹதீஸை கேட்பேன் என்கின்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இமாம்களின் இளமை கால சேவைகள் இப்படித்தான் இருந்தது. இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அவர்கள் தமது 16வது வயதிலேயே ஹதீஸ்களை தேடுவதில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் அனாதையாக வளர்ந்தார். அவரை அவரது தாய் பராமரித்து வந்தார். அவரது அறிவு திறமை பல பகுதிகளிலும் பிரபலியமாகியது. அவர் தமது 20வது வயதிலேயே கால்நடையாக வந்து தனது ஹஜ் கடமையை நிறைவேற்றினார். ஹஜ் கடமையை நிறைவேற்ற வரும்போது அவரிடம் ஒரு பையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அதில் அவரது புத்தகங்களே இருந்தன. தான் களைப்புறும் போது அப்பையை ஒரு கல்லின் மீது வைத்து அதில் தனது தலையை வைத்து ஓய்வெடுப்பார். இப்படி இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடியவர்களாக அன்றைய காலத்து இளைஞர் பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நமது இன்றைய கால இளைஞர்களின் நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது, சமீப காலமாக கலாச்சார சீரழிவுகளில் தங்களையும் இணைத்துக் கொள்ளும் சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர் சமூகம் தங்களை இது மாதிரியான சமூக சீர்கேடான நிலைகளில் ஈடுபடுத்தி தன்னுடைய இளமை பருவத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நவீன காலத்தில் நபி வழியை பின்பற்ற வேண்டிய முஸ்லீம் இளைஞர்கள் மற்றவர்களுடைய வழியை பின்பற்றி தங்களின் தலைமுடியை கூட நபி வழிக்கு மாற்றமான முறையில் களைந்து கொள்கின்றனர். தலைமுடியையும் தாடி முடியையும் அழகுபடுத்த வேண்டும்தான். அதே நேரத்தில் அது நபி வழிக்கு மாற்றாக இருந்துவிடக்கூடாது. தலைவிரிகோலமாக மஸ்ஜிதுக்கு வந்த ஒருவரை நபி அவர்கள் முடிகளை சரி செய்து வரும்படி கூறினார்கள். அதேபோன்று தலையில் ஒரு பகுதி முடியை கரைத்து விட்டு வேறு பகுதி முடியை கரைக்காமல் நீளமாக விட்டு விடுவது, இப்படி தலைமுடி கரைவதையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். பாதி முடியை நீக்கிவிட்டு மீதி பாதியை விட்டு விடுவது யகூதிகளின் பழக்கம். அவ்வாறு தலைமுடியை நீக்கிய ஒரு சிறுவரை கண்ட நபி அவர்கள் கண்டித்தார்கள், அதை தடையும் செய்தார்கள். அதேபோன்று போதைப் பொருளுக்கும் இன்றைய இளைஞர்களில் அதிகமானவர்கள் அடிமையாகி அந்த பழக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குகின்றது. இளமை பருவம் இருக்கின்றதே, அல்லாஹு நமக்கு வழங்கிய மாபெரும் ஒரு மகத்தான பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பருவத்தை பயனுள்ளதாக நாம் ஆக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்களையும் தீய காட்சிகளை பார்ப்பதிலேயும் தீய வேலைகளிலே ஈடுபடுவதிலேயும் வீணாக நேரங்களை கழிப்பதிலேயும் இளமை பருவத்தை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருப்போமே, ஆனால் அது நமக்கு பயனற்றதாக ஆகிவிடும். அல்லாஹுவிடைய வெறுப்பிற்கும் நாம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இளமை பருவத்தை பயனுள்ளதாக ஆக்கி அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில் பயன்படுத்த வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நற்கிருபை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது இஸ்லாமிய விருட்சம். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 16th ஜோஹர் மாநில தேர்தலில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி 26.43 விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருன் ஜோஹர் பாரு பகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளை நேரில் பார்வையிட்டார். வாக்காளர்களுக்கான வசதிகள், தேர்தல் பணியாளர்களின் ஏற்பாடுகளையும் அவர் நேரில் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், ஜோஹர் மாநில தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் போலி செய்திகள், வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான உரைகள், இணைய மோசடிகள் தொடர்பாக 29 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் போலி செய்திகளையும் நம்பாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமென தொடர்பு துணை அமைச்சர் தியோனின் சிங் அறிவுறுத்தியுள்ளார். பிற்பகல் வரை நாட்டின் 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கெடா, பேரா, நெகிர் செம்பிலான், மலாக்கா, ஜோஹர் ஆகியவற்றின் பல பகுதிகளில் இந்நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தும் இந்தியாவும் தற்காப்பு பாதுகாப்பு துறைகளில் வியூக பங்காளித்துவத்தை அறிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 40 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்துக்கு சென்றுள்ளார். பசிபிக் வட்டாரத்தில் சீனாவின் அரச தந்திரமும் ராணுவ ஆதிக்கமும் வலுப்பெற்றுள்ள காலகட்டத்தில் புதுடெல்லி அதன் உறவை ஆழப்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளது. உலக கிண்ண கார்பந்து. நாளைய காலிறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்திற்கு தயாராகும் அர்ஜென்டினா என்றும் தன்னம்பிக்கையை கைவிடாத அணியாக நினைவில் கொள்ளப்பட வேண்டுமென அதன் நிர்வாகி லியோனல் ஸ்காலோனி கூறியுள்ளார். இவ்வாறு 10 வயது இளம் ரசிகர் அர்ஜென்டினாவுக்கு ஆதரவை தெரிவித்ததை கண்ட பிறகு தான் உணர்ச்சி வயப்பட்டதாக ஸ்காலோனி தெரிவித்துள்ளார். வெற்றிக்காக மட்டும் கார்பந்து விளையாடுவதில்லை என கூறிய அவர், ரசிகர்களின் ஆதரவு ஓர் உந்துதலாக அமைகிறது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து இடம் பெறுவது கதை போமா நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து யார் நம்மோடு பேச வந்திருக்காங்க அப்படின்னா, விஷால் நீ வந்து நடனத்துறையில் இப்போ சாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்க தான் தொடர்ந்து நம்மோடு பேச போறாங்க. அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு அவங்க நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க, பிறகு காணொலிகள் இதெல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சமூக வலைத்தளம் பக்கமா வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், உங்களுடைய வாழ்த்துக்களை அங்கே நீங்க தெரிவிக்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: திறமைகள் மட்டும் பேசும் கதை போமா நிகழ்ச்சி வந்தாச்சுங்க. இன்றைக்கு யார் நம்ம அறிவிப்பாளர் இருக்காங்க அப்படின்னா, நடனத்துறையில் சாதிச்சுட்டு இருக்கிற விஷால்னி இருக்காங்க. நம்மோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க கடந்து வந்த பாதைகளை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் விஷால்னி, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். வந்ததுலேருந்து ரொம்ப பரபரப்பா வந்து காணொலிகள்லாம் எடுத்துட்டு ஸ்டோரி எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறக்காம நம்ம சமூக வலைத்தளங்களை நீங்க பார்க்கலாம். சரி, இதற்கிடையில வந்துட்டு முதல் கேள்வி உங்கள்ட்ட என்ன கேட்கணும் நான் நினைச்சேன்னா, இப்ப என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆட தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷத்துலயே ஆட வைக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்ற முதல் விஷயம் என்னவா இருக்கும்?
2: Confidence இருந்தாதான் you can do anything. சோ ஆனா அதுக்கு வந்து
1: தன்னம்பிக்கை.
2: ஆமா, தன்னம்பிக்கை. சோ என்னன்னா, அந்த தன்னம்பிக்கை வந்து இப்ப என்ன மாதிரி ஆடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விஷாலினி மாதிரி ஆடணும், இவங்க மாதிரி ஆடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கவுங்க லைக் அவங்கவுங்க பாடிக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட முடியும். இப்போ என்னோட பாடிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஆட முடியும், அவங்களோட பாடி ஏற்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி தான் ஆட முடியும். பட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ராங். அவங்கவுங்க ஸ்டைலில் ஆடும்போது அங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், வா இட்ஸ் எ நைஸ் ஸ்டைல் அந்த மாதிரி. ஸோ ஆனால் இதெல்லாம் வரணும்னா மொத கான்ஃபிடென்ஸ் தான் மொதல் மினுக்கு வரணும். தன் நம்பிக்கை மொதல் மினுக்கு வந்தால் தான் எல்லாமே முடியும்.
1: தப்பாயிருமோ, அவமானம் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பயத்திலேயே இருப்பாங்க. அதனால சில தவறுகள் நடக்கும். அதனால தன்னம்பிக்கையா வந்தாலே போதுங்க, நீங்க ஆடினாலே போதும் அப்படின்ற மாதிரி.
2: ஆனா தப்பா ஆடினா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே தப்பா ஆடுறோம், ஓகே எப்படி. சோ அந்த நாலேஜ், யூ வாண்ட் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் சம்வன் ஹூ இஸ் வெரி குட் இன் தட், தென் லேர்ன் பண்ணிட்டு நல்லா வந்துடும். எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, ஓகே தப்பா பண்ணிருமோ இது இதுன்னு. ஆனா போக போக அந்த கான்ஃபிடென்ஸ் முதல் வரணும். இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கு, என்னால செய்ய முடியும். சோ அதுக்கேத்த மாதிரி ஐ கோ அண்ட் ஃபைண்ட் ஃபார் மை டியூட்டர், ஐ கோ அண்ட் ஃபைண்ட் ஃபார் மை லெக்சர் டீச்சர் டு லேர்ன் ஃப்ரம் தட். அண்ட் தென்
1: தெரியாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க படிச்சீங்க, இந்த நடனத்துறையை ஏன் தேர்ந்து?

0: seni tari.
1: So Asmara I'm a nadanathurai sarnda.
0: Ama Academy Seni Budaya dan Warisan. So anga vandu I did diploma in dance and it's no any simple dance, it's all professional satu Malaysian solala. So anga vandu namba I'm a Bharatanatyam dancer. I came as a Bharatanatyam dancer. My foundation is Bharatanatyam. So as a Bharatanatyam dancer, I came in, I also learned other dance styles, other dance genres, which are Malay dance, Malay folk dance, Malay classical dance, rendu vaga irukku. And Chinese dance, contemporary, we also learn ballet, and then we have Bharatanatyam as well. So idala kathukumbodhu I became a versatile dancer from there lah. So I can call myself as a versatile dancer where I can dance Malay, Chinese, Indian dance with contemporary and ballet as well.
1: ஏழு நடனங்கள் உங்களுக்கு தெரியும்.
0: சோ ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு தான் என்னோட டிப்ளமா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் முடிச்சேன். வே வி ஹேவ் டு பெர்ஃபார்ம் 7 டான்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ அந்த காஸ்டியூம் மாத்துறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன் இங்கே. இந்த ஜேர்னியில் எனக்கு எப்படி டான்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு. ஸோ அந்த 5 வயசில் வந்துட்டு நான் என் அம்மா கிட்டே போயிட்டு, மா ஐ கேனாட் டான்ஸ் சொன்னேன். ஏன்னா லைக் ஐ டிடன்ட் ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ். சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் அறவே இல்லை எனக்கு, பயம். ஸோ அந்த அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்னால் ஆடவே முடியலன்னு சொன்னேன். அப்புறம் என் அம்மா வந்துட்டு என்ன ஷாக் ஆனிச்சுனா, இட்ஸ் நாட் பிகாஸ் என்னோட அம்மா ஒரு டான்ஸுக்கு அஸ் வெல். ஸோ வாட் ஷீ ஷாக்ட் இஸ் பிகாஸ் நாட் பிகாஸ் எ டாட்டர், யூனோ நான் ஒரு டான்ஸ் என் டாட்டரோ டான்ஸராக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு 5-year-old வந்துட்டு போய் என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இட்ஸ் வெரி பேட். ஸோ என் அம்மா வந்துட்டு ஷீ ட்ரைட் பில்டிங் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ பை சென்டிங் மீ டு கிளாஸஸ், பரதநாட்டியம் கிளாஸஸ். பட் இட் வாசன்ட் ஃபார் லாங் டேர்ம் ஆல்சோ. ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ கிவ் அப், எனக்கு வேணாம், ஐ தாட் டான்ஸ் இஸ் நாட் மை திங் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சிங்கிங்கில் போனேன். ஐ வேன் அண்ட் ஸ்டார்டட் சிங்கிங் இன் ஹியர். அப்போ வேன் ஐ வாஸ் 15 அன்டில் ஐ டேர்ன் 15. எனக்கு 15 வயசில் தான் எனக்கு இந்த மாதிரி, ஓ எனக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு தெரில, சன் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் டான்ஸ். அது என்னை ரொம்ப ஹீல் பண்ணிச்சு, எனக்கு ரொம்ப ஹீல் பண்ணிச்சு. அண்ட் இட் கேவ் மீ லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லலாம், மை ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அப்போருந்து தான் என்னோட எஸ்பிஎம் முடிஞ்சு தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன், அவனை டேக் அப் டான்ஸ், அவனை டேக் அப் டான்ஸ் ஃபுல் டைம், நான் அது கரியராக எடுத்துக்க போகிறேன் ப்ரொஃபஷ்னலி. என் அம்மா வந்துட்டு ஓகே ஃபைன் சொல்லிட்டு அஸ்வாரால் பூந்தேன். 3 வருஷமாக டிப்ளமா முடிச்சு அண்ட் நவ் ஐ எம் பிளானிங் டு டூ மை டிகிரி சம்வேர் எல்ஸ். ஆனால் இப்போதைக்கு வாண்ட் டு டூ மை அரங்கேற்றம் ஃபர்ஸ்ட்ல. நான் என்னோட அரங்கேற்றம் செய்யலை. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் மை நெக்ஸ்ட் ஜெர்னில.
1: கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க நடனத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நடனம் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது நம்ம குழந்தை தான், வாமா உள்ள அப்படின்ற மாதிரி நடனமே உங்களை வந்து ஏத்துக்குச்சுன்னு சொல்லலாம். சரி, ஒத்திகை நடக்கும் இல்லையா? நடனம் அப்படின்னா கண்டிப்பா ஒத்திகை இருந்ததா ஆகணும். இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுப்பீங்க இல்லையா? அப்போ நடந்த சில வேடிக்கையான சம்பவங்கள் உங்க மனசுல இருந்து மறையவே மறையலங்க. இந்த என்னால சிரிப்பு அடக்க முடியாம நான் மேடையெல்லாம் வந்து ஆடி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கா?
0: இருக்கு, நிறைய இருக்கு.
1: என்ன நடந்துச்சு சொல்லுங்க.
0: ஓகே, ரெண்டு சொல்றேன். ஒன்னு வந்துட்டு நான் ஸ்டேஜ்ல ஆடும்போது ஒரு வட்டி என்னோட காஸ்டியூம் கொஞ்சம் கலண்டுருச்சு. காஸ்டியூம் கலண்டுருச்சா, ஸோ என்னால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் வெளியே போக முடியாது. ஆக்சுவலி வெளியே போகலாம், நாங்கள் வந்துட்டு பேக் ஸ்டேஜ் போயிடலாம், ஆடிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்பன் வரும்போது அவர் ஸ்டக் இன் அ குரூப். ஸோ அந்த குரூப்ல ஸ்டக் பண்ணும்போது நான் வெளியாயிட்டேன்னா எல்லாரும் உழுந்துருவாங்க. நாங்கள் லைக் ஒரு பந்தோ மாதிரி செஞ்சோம், ஸோ ஒரு ஷேப் மாதிரி செஞ்சோம். ஸோ என்னோட காஸ்டியூம் வந்துட்டு பின்னாடி கலண்டுக்குச்சு. யோ எப்படி இது வெளியே வருதுன்னு சொல்லிட்டு I was waiting, wait panni en costume pudichikitte and the full dance aadittu vantan
1: mulumiyave ad
0: aadi mudichu. Nanu seri eppa veli avalan paatha kadasila vantu satta pudichikitte na aadi irundha. Ana adu avlo obvious ah theriyala, because na amma kitta ketten. I asked my friends and you can see an ketanga illiye onnum avalan sonanga. So and alukku enak sirupu vandichu. I couldn't take it la, because like and the satta pudikira vidu kuda konja sirupa irundhuchu. No like கையில் அதே மாதிரி
1: நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அது அதுவும் ஒரு இது போல,
0: அதுவும் ஒரு ஸ்டெப் போல
1: அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா பாருங்க, நீங்க மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, என்னால அங்க எதுவும் தடையும் வந்துடக்கூடாது சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சம்பவம் என்னது?
0: இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு டான்ஸ்ல வந்துட்டு இது என்னோட FYP-லயோ பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஸ்டன் இருக்கும் எங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு I will stand on his shoulders. அவர் மேல ஏறி நான் அப்படி நிப்ப, மேல
1: தோல் பட்டையில
0: நிப்ப, and he will hold my legs. So அந்த process எப்படின்னா, அவரோட முதுகுல நான் உட்கார்ந்துருப்பேன், அவர் வந்துட்டு ஹன்ச் பண்ணியிருப்பேன்.

0: சரி, சோ நான் முதுகுல உட்காந்துருப்பேன், அவர் மேல ஏற ஏற நான் நடக்கணும்.
1: ஒண்ணுமே
0: இல்ல, கையில ஒண்ணுமே இருக்காது, ஒரு சப்போர்ட்டும் இல்ல. நடந்து நடந்து நடந்து போயிட்டு அப்படி மேல நின்றுணும். சோ ஒரு வாட்டி நாங்க பிராக்டிஸ் செய்யும் போது அவரு மேல ஏறி ஏறி ஏறி, அண்ட் பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஜஸ்ட் ஃபார் இன்கேஸ் ஒரு சப்போர்ட்க்கு. சோ நானும் ஏற ஏற ஏற தெரியணும் பார்த்தா அப்படி மினுக்கு போய்கிட்டே இருக்கேன். மினுக்கு போயிட்டு நான் அங்கேயும் உழுந்துட்டேன். ஆக்சுவலி இது நிறைய வாட்டி நான் உழுந்திருக்கேன், இங்கெல்லாம் அடிப்பட்டு அடிப்பட்டு. ஆனால் அந்த உழுந்து உழுந்து எல்லாத்துக்கும் சிரிப்பு தான், நாங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. நாங்கள் எப்பயாச்சும் அடிப்பட்டோன்னா எங்களுக்கு அழுவெல்லாம் வராது, சிரிப்பு தான் வரும்.
1: தொலைக்காட்சி பார்ப்போம், நிறைய வந்து நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், அவங்களாம் விழுந்துட்டா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதே மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நடனத்தில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கு.
0: ஆமாம், எங்களுக்கு
1: பழகி போச்சு,
0: பழகி போச்சுங்க, அடிப்பட்டு அடிப்பட்டு.
1: சரி, இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களுடைய இந்த நடனத்துறையில. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் கதை போமா நிகழ்ச்சியில். இப்போ அடுத்து ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு பேசலாம்.
0: ஓகே.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: ரிச்சர்ட் ராகுல் நம்பியார் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். கதைப்போமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடனத்துறையில் சாதிச்சுட்டு இருக்கிற விஷாலினி கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். விஷாலினி வந்து நீங்க சின்ன வயசு விஷாலினி வந்து இப்போ இருக்கிற விஷாலினி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: விஷாலினி நீ இவ்வளவு தூரமா வந்திருக்க,
0: உறுதுணையா இருந்த நடனத்துறையில அம்மா வந்து அவங்க நடனத்துறையில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்துச்சு இல்லையா?
1: அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நடனத்துறையில் இருக்கிறனால ஐ ஜஸ்ட் ஃபாலோ இட் பிகாஸ் இன்னோ ஆர்ட்ஸில் ஐ பிலீவ் தட் ஆர்ட்ஸில் என்ன நாலேஜ் இன்னும் வரும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் அவர் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணேன். ஆனால் இந்த டான்ஸ் வந்துட்டு ஓ எனக்கு இந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, டான்ஸ் ஆடணும், கரியராக எடுத்துக்கணும்னா அது என்கிட்ட தான் வந்துச்சு. ஐ பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆல்சோ தட் டைம் அண்ட் அதுதான் என்ன ரொம்ப ஹீல் பண்ணிச்சு, கேவ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆல்சோ. ஸோ அப்போருந்து யோசித்தேன் ஓகே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், திஸ் இஸ் மை லவ், திஸ் இஸ் மை எவ்ரி திங், இதான் என்னோட வாழ்க்கைன்னு.
0: ஒரு நாள் முழுக்க வந்து ஆடவே கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நிபந்தனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி கடப்பீங்க நீங்க?
1: நான் ப்ரொடக்ஷன்ல பூந்துருவேன். யா ஸோ அதே டான்ஸ் ஃபீல்ட்ல தான். இப்போ டான்ஸ் ஷோ செஞ்சோன்னா நம்ம ப்ரொடக்ஷனில் இருப்போம், ப்ரொடக்ஷன் க்ரூவில், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஸ்டேஜ் மேனேஜர். ஸோ டான்ஸில் தான் அந்த டான்ஸ் ஃபீல்டில் தான் இருப்பேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் மேபி கோரியோகிராஃபராக இருப்பேன், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பேன், ஆர்டிஸ்டிக் டைரக்டர். ஸோ அதே ஃபீல்டில் தான் இருப்பேன். அங்கே அங்கேயே
0: ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் வேறு பாதையில் போவோம்.
1: ஆமாம்.
0: சரி, நடன போட்டியில் வந்து வெற்றி முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்லை மேடையிலேருந்து இறங்கும் போது கிடைக்கும் அந்த கைத்தட்டல் முக்கியம் நீங்கள் பார்க்குறீங்களா, எதை நீங்கள் முக்கியமாக பார்க்குறீங்க? நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி,
1: ரொம்ப கேப்பாட்டா இருக்கு. நான் வந்துட்டு நான் வெற்றி எதை சொல்லுவேன்,
0: வெற்றி தான் முக்கியம்,
1: வெற்றி தான் முக்கியம்னு சொல்லுவேன்.
0: மேடையிலிருந்து இறங்கும் போது எனக்கு வெற்றி தாங்க முக்கியம்.
1: ஆமா. ஸோ பிகாஸ் நம்ம ஒன்று எய்ம் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு அந்த எய்ம் பண்றது தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ டிட் யுவர் பெஸ்ட், யூ டிட் யுவர் பெஸ்ட், யூ கேவ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ், யுவர் ஹார்ட் ஒர்க், நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். கைத்தட்டல் வந்துட்டு சொல்ல மாட்டேன்.
0: ஆனால் கைத்தட்டலும் ஒரு கலைஞருக்கு முக்கியமான ஒன்று. முக்கியத்துவமாக பார்க்கறது வெற்றி தான், வெற்றி தான் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்றது. சரி, மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போது எப்படி பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கடவுளையும் வேண்டிட்டு போ, எப்படியாச்சும் நான் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும் கடவுளையும் போகிறோமோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு நடனத்திற்கு போகும்போது, ஒரு மேடைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு நீங்கள் போவீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள்
1: என்ன செய்வீங்க? Now, I will pray. And the slokam la irukum. So, the, you know, I will say, I will recite that slokams. After that, na vante enkitte na enike na thaniya pesuven. Enik andha oru view
0: idhu.
1: Andha palaka vera irukku. Thaniya pesuven. Na just thaniya poittu just
0: na. Vishal, nee yarum paakringa thaniya pesi appa nenichikadinga. Avanga vandu nadanam saarndha oru payirchil eedupattirukanga. Avladhaan.
1: So, na enkitte solluven. Okay. Vishalini, nee vante ivlo durma நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, நிறைய பண்ணியிருக்க, அண்ட் இந்த டான்ஸ்க்காக நீ நிறைய பண்ணியிருக்க. ஸோ வாட் யூ டிட் த ஸ்டேஜில் தான் காமிக்க போகுது. டூ யுவர் பெஸ்ட், யூ கேன் டூ வெல். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், வி கேன் டூ திஸ், திஸ் ஃபயர் ஆஃப் த ஸ்டேஜ், இப்படிதான் சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு நானே அப்படியே ஸ்டேஜ்க்கு போயிடுவேன்.
0: நெருப்பாக நான் ஆடிட்டு கீழே வந்துடுவோம்.
1: ஆமாம்.
0: சரி, இப்போது பார்வையாளர்கள் இப்போ கீழே உட்காந்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பார்வையாளர்களை பார்த்துருப்பீங்க மேடையில் ஆடும்போது, அதில் ஒரே ஒருத்தர் முகத்தை பார்த்து ஆடி அனுபவம் என்றைக்காவது இருக்கா? அது யார் வேணாலும் இருக்கா, உங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்களா இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கீழே முக்கியமான உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு அதை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தொந்தரவாக இருக்குமா, ஐயோ ஏன் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா ஆரம்ப காலகட்டத்திலலாம்?
1: ஆரம்பத்தில் எஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டட் ஆயிடுவேன். சில பேர் சிரிச்சு பாப்பாங்க, சில பேர் வந்துட்டு கலைச்சிக்கிட்டே பாப்பாங்க, ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க
0: பலவிதம்,
1: பலவிதம். சில பேர் வந்துட்டு கோவத்துல பாப்பாங்க, என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பாப்பாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிருவேன் முன்ன. சோ போக போக வென் ஐ ஹேட் திஸ் ட்ரைனிங் அண்ட் எவ்ரி திங், யாரு பார்த்தாலும் நான் வந்துட்டு நான் என்ன செய்யணுமோ அதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சோ யாரு பார்த்தா என்ன, நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம், யார் என்ன சொன்னா, யார் என்ன பார்த்தா, இட்ஸ் ஓகே, வில் ஜஸ்ட் கோ ஆன். அந்த மாதிரி ஷோ மஸ்ட் கோ ஆன்.
0: நம்ம தாங்க வாழணும். யார் என்ன பேசினாலும் சரி, சரியான பாதையில நமக்கான பாதையில போனோம், வெற்றி நிச்சயமா நமக்கானதுன்னா நம்மை வந்து கண்டிப்பா சேரும் அப்படின்ற விஷயம்தான். விஷால் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன போட்டி காத்துட்டு இருக்கு. சரியா, உங்களுக்கு நடன இயக்குநர்கள்ல இல்ல நடிகர்கள்ல யார் ரொம்ப பிடிக்கும்?
1: பிரபுதேவா
0: அவர்களை பிடிக்காம எப்படிங்க இருக்கும்? அதை சார்ந்துதான் போட்டியாகவும் இருக்க போகுது. பாடலுக்கு பிறகு என்னன்றதை பாக்கலாம்.

0: கதை போமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து விஷாலினி நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. விஷாலினிக்கு நான் சொல்லியிருந்த மாதிரியே வந்து ஒரு போட்டி அங்கம் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பிரபு தேவா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அவர் நடிச்ச படத்துல இருந்து சில பாடல்களை வந்து ஒளிபரப்பு செய்வோம். அது என்ன படம்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: என்ன படமா?
0: ஆமா, ஐயோ அதுதானே வராது. இன்னைக்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்றத எல்லாரும் கவனிச்சிட்டு இருப்பாங்க, அதை சரியா சொல்லிடணும். சரியா, முதல் பாடல் என்ன அப்படின்னா இதுதான்.

0: தெரிஞ்சா என்ன பாட்டுன்னு?
1: தெரிஞ்சு
0: அப்பா, கண்டுபிடிச்சீங்க, சந்தோஷம். சொல்லுங்க என்ன பாட்டு?
1: காதலா காதலா.
0: அதேதான், இதை தெரியலன்னு சொல்லிருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே, காதலா காதலா அப்படின்ற திரைப்படம் தான். இப்போ அடுத்து இன்னொரு பாடல், சரியா? இதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன்.

0: முன்னாடிதான் இந்த பாட்டை கேட்டிருந்தோம்ல, எதிர்பார்க்கல தானே இந்த பாட்டு இருக்குனு. என்ன படம்?
1: குலே
0: பகவாலி. குலே பகவாலி அப்படின்றது சரியான பதில். இப்போ அடுத்த பாடல், இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாப்போம்.

0: தெரிஞ்சு அண்ணா படம்னு
1: இல்லன்னு
0: தெரியல,
1: எனக்கு தெரியல.
0: எங்கள் அண்ணா படம், அது பிரபுதேவா நடிச்ச படம் தான். அது வாய்ப்பு இருந்தா எடுத்து பாருங்க, இல்ல அம்மாட்ட கேளுங்க. தெரியும் இப்ப அடுத்த பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லக்கூடாது.

0: தெரியாம இருக்குமா?
1: தெரியாம இருக்குமா?
0: என்ன படம்?
1: தேவி.
0: தேவி திரைப்படம். சரி, இப்போ அடுத்து கடைசியா ஒன்னே ஒன்னு, இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்றத இப்ப பாத்துடலாம்.

0: நடனம் தொடங்கி விட்டேன். 5 வயதுல நீங்க தொடங்கினது என்ன படம் ஞாபகம் வந்துருச்சா?
1: ஞாபகம் வந்துருச்சுன்னு மிஸ்டர் ரோமியோ.
0: மிஸ்டர் ரோமியோ, ஆமா, நம்ம பிரபுதேவா அவர்கள் நடிச்ச படத்துல இந்த படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. நல்ல நடனம் ஆடிருப்பாரு இல்லையா? அதை பார்த்து நிறைய பேர் வந்து இவர மாதிரி ஆடணுப்பா அப்படின்னு யோசிச்ச காலம்லாம் இருக்கு. நிறைய பேர் இப்ப வரைக்கும் அவரை பின்பற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படிதான் குரு அப்படின்னு சொல்றா இல்லையா? சரி, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் பெயர் வந்து நான் சொல்லுவேன், சரியா? ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் பேரை சொல்லுவேன், அவங்க பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்ற பாடல். நடனத்துறைக்கு பாடல்கள் முக்கியம் இல்லையா? நீங்க நல்லா பாடுவீங்க, வேற அடுத்து நாங்க பாட வைக்க போறோம், அதுக்கும் தயாரா இருங்க. இப்போ நடிகர் யார் அப்படின்னா விக்ரம்.
1: விக்ரம், விக்ரம் வந்துட்டு ஐயாறு எட்டு அந்த பாட்டு,
0: ஐயாறு எட்டு நாட்டு. அடுத்து சூர்யா.
1: சூர்யா, அடியே கொள்ளுதே
0: வரையவா. அடுத்து விஜய்.
1: விஜய், தளபதி கச்சேரி.
0: தளபதி கச்சேரி, அத சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? அஜித்,
1: அலுமா டோலுமா.
0: நானும் மனசுல பார்த்துதான் நினைச்சேன். சிவகார்த்திகேயன்,
1: வருத்தப்படாத வாலிப சங்கம்.
0: அடுத்து இப்ப நடிகைகளுக்கு வந்துடலாம். நயன்தாரா,
1: தங்கமே ஒன்னதான் தேடி வந்த நானே.
0: வாவ். த்ரிஷா,
1: ஷல்லாலா.
0: ஷல்லாலா. சிம்ரன்,
1: தட்டு தட்டு பேசும் சுல்தானா.
0: அந்த பாட்டு தான் அதுதான். தமன்னா,
1: அச்சோ அச்சோ அச்சோ சோனு.
0: ஹன்சிகா மத்வானி.
1: ஹன்சிகா, ஹன்சிகா வந்துட்டு உன் பேர் என்ன தெரியாது,
0: ஊர் என்ன தெரியாது. ஹிப்ஹாப் தமிழாவோட இல்லையா? வரே வா, நல்லபடியா அதை முடிச்சிட்டீங்க. எல்லாரு பேருக்கும் ஒரு ஒரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து நீங்க ஒரு பாடல் இப்ப எங்களுக்காக பாட போறீங்க. ஏன்னா நீங்க நல்லா நடனம் ஆடுவீங்கன்றதும் தெரியும், பாடுவீங்கன்றதும் தெரியும், அதனால உங்களை பாட வைக்காம எப்படி? ஒரு நல்ல பாட்டு, அதுவும் நீங்க யூனிக்கான சில குரல்கள் தான் தேர்ந்தெடுப்பீங்களாமே.
1: என்ன
0: பாட்டு இப்ப எங்களுக்காக பாட போறீங்க விஷால்னி?
1: ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி பாடலாமா?
0: பாடலாம் பாடலாம், பாடுங்க. என்ன பாடினாலும் நாங்க கேக்குறோம்.
1: ஓகே. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்வி

0: ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதில் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு.
1: அதே தாங்க. அம்மா எப்படி இப்போ இப்ப இருக்கிற ஒரு பாட்டு ஆண்ட்ரியா குரல் நீங்க நல்லா பாடுவீங்க, நான் கேள்விப்பட்டேன்.
0: ஆமா,
1: அதை பாடுங்க. அதுதான் அதை எதிர்பார்க்கிறோம். போ,
0: ஓகே, கொஞ்ச நேரம்.
1: போட்டியில பங்கெடுத்திருக்கீங்களா அதற்கு முன்னாடி?
0: குடும்பத்துல
1: வேற ஆளே தேவையில்லைங்க, நீங்களே வந்து பாடுங்க, நீங்களே வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி.
0: ஓகே,

0: யாராவது இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ஸ்டோரி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை மறக்காம ஆண்ட்ரியாவை டேக் பண்றீங்க, ஆண்ட்ரியா பார்க்கும் வரை இதை ஷேர் செய்யவும் அப்படின்ற மாதிரி
1: வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே
0: இருக்கேன். சரி, நடனம் அப்படின்றது இந்த வாக்கியத்தை சொன்ன உடனே நீங்க என்ன முழுமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நடனம் அப்படிங்கிறது அதுல தொடங்கி இப்ப நீங்க முழுமைப்படுத்தணும் அந்த வாக்கியத்தை.
1: நடனம் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா மூவ்மெண்ட் ஆஃப் யுவர் பாடி. உங்களோட பாடி என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கோங்க. டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப், ஆல்வேஸ் மேக் இட் ஃப்ரீ. இப்போ நம்மளுக்கு கடுவரியா யூனோ ஆல் திஸ் ஃபீச்சர்ஸ், ஃபேஸ், உடம்பு, கை, கால்லாம் கொடுத்துருக்காரு. டு டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் அ குட் வே யூ ஹேவ் டு. அண்ட் மென் இட் கம்ஸ் டு டான்ஸ், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ரெஸ்பெக்ட். அண்ட் நம்ம எப்படி நம்மளோட செல்ஃப் எடுத்துட்டு வரோம், ஹவ் ஆர் வி ப்ரெசென்டிங் அவர் செல்ஃப், இதுதான் நடனம்.
0: இப்போ பாடுறது
1: பாடுறது வந்துட்டு பாடுறதோ டிசிப்ளின் இருக்குது, அண்ட் நம்மளுக்கு குரல் இருக்குன்னா நம்மளோட யூனிக்கான குரல், எல்லாத்துக்கும் ஒரே குரல் இல்லை பார்த்துக்கோங்களேன். ஸோ லைக் எல்லாத்துக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு ரொம்ப டீப்பான குரல், சில பேர்த்துக்கு ஹை பீச். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. சிங் வாட் யூ கேன். இப்படி தான் ஆல் திஸ் ஆர்டிஸ்ட் கேம் ஆக்சுவலி. தி சேங் வாட் எவர் சாங்ஸ் தட் தே கேன் வித் தியர் வாய்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோவிங் அதர்ஸ். So do what you can with your voice.
0: சரி, இப்போ யாராவது வந்து உங்களுக்கு நடனம் போதும் வேற வேலை இருந்தா பாருமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: நடனம்
0: தான் என்னோட
1: வேலையே.
0: இப்போ கடைசி ஒரே ஒரு கேள்வி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. உங்களை ஒரு திரைப்படத்திற்கு நடன அமைப்பாளராக நியமிச்சாங்க அப்படின்னா முதல் அழைப்பு எந்த நடிகர்கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க
1: நினைக்கிறீங்க?
0: அந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்புங்க, ஒரு கோரியோகிராஃபரா நான் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு.
1: எனக்கு ஹிப்ஹாப் தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி கூடி சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது ஆசை, எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கு வந்து விஷால் நீ நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய காணொலிகள்லாம் சமூக வலைத்தளங்களை பதிவு செய்ய போறோம், எல்லாத்தையும் பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க அங்க தெரிவிக்கலாம். நன்றி விஷால், நீ வந்து சீக்கிரத்துல இன்னொரு சாதனையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம்
1: கண்டிப்பா.

0: ஜொஹோர் மாநில தேர்தல் நண்பகல் வரை 34.78 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். அத்தேர்தல் சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது. தேசிய காவற்படை தலைவர் தகவல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பதினாறாவது ஜொஹோர் மாநில தேர்தல் இன்று நண்பகல் நிலவரப்படி 34.78 விழுக்காட்டினர் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது 2022 ஆண்டை விட உயர்ந்துள்ளதோடு சாதகமான முன்னேற்றத்தை காட்டுவதாக அவ்வாணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராம்லான் ஹரோன் தெரிவித்துள்ளார். பிற்பகல் வரையிலும் இந்நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக பெர்லிங் தொகுதியை உட்படுத்திய பண்டார் உடா உத்தாமா இடைநிலைப்பள்ளி வாக்களிப்பு மையத்தை பார்வையிட்ட பிறகு அவர் கூறினார். ஜொஹோர் மாநில தேர்தலின் வாக்களிப்பு சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதாக தேசிய காவற்படை தலைவர் தான்சிரி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஜொஹோர் ஜெயா தொகுதிக்குட்பட்ட தமான் மோலேக் இடைநிலைப்பள்ளி வாக்களிப்பு மையத்திற்கு வருகை தந்த அவர் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார். மாநிலம் முழுவதும் வாக்களிப்பு சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய 14,000 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே தேர்தல் பரப்புரை காலம் முழுவதும் மொத்தம் 90 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். அவற்றில் 25 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தான்சிரி முகமது காலித் விவரித்தார். இவ்வேளை ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களில் சிலர் இன்று காலை தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினர். ஜொஹோர் பிகேஆர் தலைவர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா காலை 9 மணிக்கு பண்டார்பாரு உடா இடைநிலை பள்ளியில் வாக்களித்தார். பிற்பகலுக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் தாமதிக்காமல் காலையிலேயே வாக்களிக்குமாறு ஜொஹோர் மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து ஜொஹோர் டிஏபி தலைவர் தியோனி சிங் காலை 9:30 அளவில் குலாயில் உள்ள குலாய் பசார் சீன பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மர்சேங் இடைநிலை பள்ளியின் வாக்களிப்பு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாகி வாகன சேவை முதியவர்கள் காயமுற்ற வாக்காளர்கள் தங்களது மக்களாட்சி கடமை நிறைவேற்ற பெரிதும் உதவியுள்ளது. மையத்தின் முதன்மை நுழைவாயிலிருந்த வழங்கப்பட்ட இச்சேவையை பெரும்பாலான வாக்காளர்கள் பெரிதும் பாராட்டியுள்ளதாக ஆர்டிஎம் கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. ஜொஹோர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலத்தில் போலி தகவல்கள், வெறுப்புணர்வை தூண்டும் உரைகள், மோசடி தொடர்பான இணைய உள்ளடக்கங்கள் குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 29 புகார்களை பெற்றுள்ளது. அவற்றில் 17 புகார்கள் போலி தகவல்கள் தொடர்பிலும், 11 வெறுப்புணர்வை தூண்டும் உரைகள், போலி கணக்கு தொடர்பாக ஒரு புகாரும் பதிவாகியுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். இந்நிலையில் வாக்காளர்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் போலி செய்திகளையும் நம்பாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமென அவர் அறிவுறுத்தியுள்ளார். பினாங்கு பினாகாவில் உள்ள சதுப்பு நிலப்பகுதியை பறவைகளுக்கான பாதுகாக்கப்பட்ட வாழ்விடமாக அறிவிப்பதற்கான முயற்சிகளின் மூலம் தீபகற்பம் மலேசியாவில் கிழக்காசிய ஆஸ்திரேலிய வலையமைப்பின் கீழ் அங்கீகாரம் பெறும் முதல் மாநிலமாக திகழ பினாங்கு இலக்கு கொண்டுள்ளது. மக்களின் நல்வாழ்வு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை உறுதி செய்வதோடு இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மாநில அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இந்த முனைப்பு புலப்படுத்துவதாக மாநில முதல்வர் சவ் கன்யோ தெரிவித்துள்ளார். பசுமையான திறன்மிக்க மாநிலத்தை உருவாக்கும் நோக்கில் 2030 பினாங்கு தொலைநோக்கு பார்வையின் பேராவாவுக்கு ஏற்ப மாநில அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தும். எதிர்காலம் குடும்ப அமைப்பை உருவாக்க விரும்பும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்வது அவசியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக பொருளாதார சவால்கள், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி உள்ளிட்ட சமூக ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் இளையோரின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளது. நாட்டில் குறைந்து வரும் கருவுறுதல் விழுக்காடு, திருமண வயதின் உயர்வு, குடும்ப அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை புள்ளி விவர மாற்றங்களை மலேசியா தற்போது சந்தித்து வருகிறது. எனவே நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தலைமுறையாக இளைஞர்களின் பங்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: சீனா ஜெய்ஜாங் ஃபூஜான் வட்டாரங்களில் வெள்ள கட்டுப்பாடு மற்றும் சூறாவளி தடுப்புக்கான தனது அவசரகால நடவடிக்கைகளை மூன்றாம் நிலையிலிருந்து நான்காம் நிலைக்கு உயர்த்தியுள்ளது. மேலும் ஹெபேல் மற்றும் லியாங்னிங் பகுதிகளில் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கான நான்காம் நிலை அவசரகால நடவடிக்கைகளை மாநில வெள்ள கட்டுப்பாடு நிவாரண தலைமையகம் செயல்படுத்த தொடங்கியது. பாவி சூறாவளி கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அது மணிக்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொலை செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டால் தெஹ்ரானுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்கள் நடத்த தயாராக இருக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தெஹ்ரானை இலக்காக கொண்டு 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இந்த பதிலடி தாக்குதல்கள் ஓராண்டுக்கு அல்லது மேலும் நீட்டிக்கப்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவும் நியூசிலாந்தும் தற்காப்பு, ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளன. வளர்ச்சி அடைந்து வரும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் நியூசிலாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் போது இந்த நிலைப்பாடு எட்டப்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்படை பயிற்சிகள் உள்ளிட்ட வலுவான தற்காப்பு ஒத்துழைப்புடன் வர்த்தகம், அரசதந்திரம், கலாச்சாரம், விளையாட்டு, அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்த உறவுகளை கொண்டிருக்க இரு நாடுகளும் அவாவை வெளிப்படுத்தியுள்ளன. கியூபா முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. இது கடந்த 4 நாட்களுக்குள் நிகழ்ந்த 2வது சம்பவம் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அங்கு மின்சார விநியோகத்தை மீட்டெடுப்பதற்கான அவசரகால நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேற்காசிய மோதலை தொடர்ந்து அமெரிக்கா விதித்துள்ள பல மாத கால எண்ணெய் தடைகள் காரணமாக அந்த கரீபிய நாடு கடுமையான எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக அமைச்சு கூறியது. அல்ஜீரியாவின் சில வட்டாரங்களில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கி 119 காட்டு தீச்சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது தற்காப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் வனப்பகுதிகளும் விவசாய நிலங்களும் செம்பனை தோட்டமும் சேதமுற்றன. 114 தீச்சம்பவங்கள் முழுமையாக அணைக்கப்பட்டுள்ள வேளை 4 இடங்களில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்கு ஞாயிற்றுக்கிழமை வரை வெப்பம் 46°C நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு, ஈரான் 26 உலகக்கிண்ண கார்பந்து. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற பெல்ஜியத்தின் கனவு ஈடேறவில்லை என்றாலும் தனது அணியின் அடைவு நிலையை கண்டு பெருமிதம் கொள்வதாக பெல்ஜியம் கோல் காவலர் தீபோ குர்த்துவா கூறினார். ஸ்பெயினிடம் 1-2 என்ற கோல்களில் தோல்வியடைந்ததை அடுத்து ரூடி கார்சியா தலைமையிலான பெல்ஜியம் காலிறுதி சுற்றிலேயே வெளியேறியது. ஜோஹர் மாநில தேர்தல் நண்பகல் வரை 34.78% விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். அத்தேர்தல் சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது. தேசிய காவற்படை தலைவர் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இப்படி கண்ணே கண்மணியே கண்ணே கண்மணியின் கூப்பிட்டா வராமலே இருந்துருவோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசியில்ல. ஆமா, ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, 4-5 நாள்கள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன். சரி, இசை இசை நிகழ்ச்சியில உங்களுடைய பொன் கோக்கிலாம் பேசிட்டு இருக்கேன். இன்றைய பொழுது நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அதே வழியில இங்க தலைநகர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உங்க ஊர்ல எப்படி, மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு சொல்லுங்க. எப்போதுமே சொல்றதுதான், நம்மளுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும்ன்றது ஒண்ணு. அது வந்து நம்மளுடைய வெறும் வாகன பயணம் மட்டும் இல்ல, வாழ்க்கை பயணமும் அப்படிதான். சிரிச்சுட்டே இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, உற்சாகமா இருங்க. அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க எங்க பயணிச்சாலும் உங்களோட பயணம் மின்னலோடு இருக்கட்டும்.

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: சமையல் என்றாலே அது லிங்கம் ஸ்லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்
2: லிங்கம் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க
1: நம்பிக்கையின் மறு பெயராய் பலம் வரும் லிங்கம்
3: உங்களுக்கு எது பிடிக்கும்
4: அது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல ஃபேம்
5: அவங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேம் அடுத்து நம்ம மலேசிய பாடலுக்கு செல்ல போகின்றோம் மலேசிய பாடல்களில் பெரும்பாலான பாடல்களில் வந்து மணி வில்லன்ஸ் வரிகளை எழுதியிருப்பார் அப்புறம் இசையமைப்பாளர்கள் மாறி மாறி இருப்பாங்க ஆனால் இப்போ அதிகமாக மலேசியாவில் வந்து பாடலாசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் மணி வில்லன்ஸ் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறனால தாராளமாகவே சொல்லலாம் அவருடைய வரிகளில் அடுத்த பாடல் வருகின்றது பாடகர் லோகேஸ்வரன் பாடுகின்றார் இசையமைப்பாளர் வந்து இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலி அப்படிங்கிறவர் ஜாலி வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞராகவும் இருக்கின்றார் அவர் இசையமைத்த பாடல்களில் இந்த பாடல் வந்து ரொம்ப அவருக்கு பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து மரணம் அடைவதற்கு முன்பாக இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கின்றது அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடலை இப்பொழுது நம்ம அடுத்து கேட்கலாம்

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

கபில் கபிலன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசை மிசும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 1:38. சரி, ஜோஹர் மாநிலத்துல மழை பெய்தா? ஏன்னா ஸ்பினாங்க மாநிலத்துல மழை பெய்தா, தலைநகர்ல மழை பெய்தா, அங்க வந்து இப்ப என்ன தேர்தல் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. சரி, வாக்களிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையா? ஆக விரைவாக நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விடுங்கள் அப்படிங்கறத முக்கியமான ஒன்று. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்கள் இது வரைக்கும் நீங்க வாக்களிச்சதே இல்லை, இதான் முதல் முறையா வாக்களிக்க போறேன் அப்படின்னாலும் நிச்சயமாக அதை எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்ற அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த முதல் முறை அனுபவம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான அனுபவம் தான். அதனால மறக்காம நீங்க போயிட்டு 4 மணிக்குள்ளார போயிடணும். அதனால 3:30 போனா பரவாயில்ல அப்படின்லாம் நினைக்கூடாது, அதுக்கு முன்பாகவே போயிருங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து நீளமான ஒரு நெரிசல் இருந்தாலும் இருக்கலாம், நிறைய பேர் இறுதி நேரத்தில் சரி கொஞ்சம் நேரம் கடந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம் இல்லையா. அதனால சீக்கிரமா போயிட்டீங்க, போயிட்டு வந்து வாக்களிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நேரங்களில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. அதனால கொஞ்சம் கூட்ட நெரிசலையும் நீங்க தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால ஜோஹர் மாநிலத்தில் இருக்கின்றீர்களா, வாக்களிச்சிட்டீங்களா, இன்னும் இல்லை அப்படின்னா மறக்காம வாக்களிச்சிருங்க.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆஹா, குரல்ல கனவுகளை சேமித்த என்றாவது ஒரு நாள் என்னுடைய குரல் வானொலியில கேட்காதா அப்படின்னு ஏக்கமாக நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரிதான், அல்லது நல்ல தமிழ் பேசுவாங்க, நல்ல இனிமையான குரலுங்க, கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை சுத்தி நண்பர்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், உங்க வீட்டில் கூட இருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில 2:15 இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. நேயர்கள் ஒரு நாள் அறிவிப்பாளராக அந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களையும் உங்களோட கைபேசி எண்ணையும் அனுப்பி வைங்க. மறக்காம ஒரு சின்ன குரல் பதிவு அறிவிப்பு எப்படி செய்வீங்க நீங்க அதை வந்து எங்களுக்கு அனுப்பி, அப்புறம் என்ன பேசுவீங்களோ அதை கொஞ்சம் சின்னதா எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டா போதும், நாங்க உங்களை தொடர்பு கொள்ள காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: எழுத்தின் ஏமாற்றம். இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஒரு எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
4: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
3: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
4: வேணும்னா காபி கப் கிடைக்கும். கிண்ணம் எங்களுக்கு தான்.
3: பந்தயம் 500 ரிங்கிட்.
4: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
3: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
5: பெட் பெட் தான். மாவளே, சட்னி சட்னி தான்.
6: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
3: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
4: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னு தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
3: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
6: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
3: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பிற்பகல் 1 மணி வரை 42.16 விழுக்காட்டினர் தங்களின் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 1.13 மில்லியன் வாக்காளர்களை குறிக்கிறது. மலேசியா சிங்கப்பூருக்கு இடையிலான இரு முக்கிய நுழைவு புள்ளிகளான சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம் மற்றும் சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் காலையில் போக்குவரத்து சீராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலவரம் மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் AKPS-இடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் தெரிவித்தார். பினாங்கு மாநில ஆளுநர் து ரம்லிங்கா தலைப்பின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு 230 பேருக்கு பட்டங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இன்று தொடங்கி 4 நாள்களுக்கு நடைபெறும் இவ்விழாவில் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபாடிலுக்கு டத்தோ சிறி பட்டத்தை கொண்டு வரும் DPPN விருது வழங்கப்பட்டது. 2026 பினாங்கு மாநில விருதுகள் பட்டங்கள் வழங்கும் விழாவில் DPPN விருதை பெற்ற ஒரே நபர் இவராவார். நாடு முழுவதும் கல்வி திட்டங்களை விரிவுபடுத்தும் நோக்கில் குறைந்தது 10,000 பள்ளிகளில் மடானி கல்வி கண்காட்சியை நடத்த கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இக்கண்காட்சி பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகுவதையும் 2026-2035 தேசிய கல்வி திட்டத்தின் நோக்கங்களை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஒன் அஷிம் ஒன் ரஹீம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரை கொலை செய்ய ஈரான் முயன்றாலோ அதில் வெற்றி பெற்றாலோ அந்நாடு முழுமையாக அழிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அந்நாடு விதித்துள்ள அச்சுறுத்தலின்படி செயல்பட்டால் அந்த இஸ்லாமிய குடியரசை நோக்கி இலக்கு வைக்கப்பட்டுள்ள 1,000 ஏவுகணைகளும் பாய்ச்சப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தனது புதிய மாதிரி ராக்கெட்டின் முதற்கட்ட சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஜாசா தெரிவித்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தி வரும் விண்வெளி செலவு குறைப்பு தொழில்நுட்பத்தில் ஜப்பானுக்கு இது முக்கிய முன்னேற்றமாக அமைந்துள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் இப்பொழுது தொடக்கம். என்ன பாடல்கள் இடம்பெற போகின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தயாராக நீங்களும் காத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வாரம் என்னென்ன தொகுப்பெல்லாம் இடம்பெற போகின்றது, 70-ஆம் ஆண்டு பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அப்ப ஒவ்வொரு பாடல்களையும் நுணுக்கமா இந்த பாடல் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடல்கள் இடம்பெறும் போதே நமக்கு வந்து அழைச்சு சொல்வீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி இதன் வழியாவே நமக்கு தெரியும். அந்த வகையில இன்றைக்கும் அற்புதமான பாடல்களை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். நிகழ்ச்சியின் தொடக்க பாடலோடு ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்.

ஜெயச்சந்திரன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். கடந்த வாரத்திலெல்லாம் ஜெயச்சந்திரனுடைய பாடல்கள் இல்லையா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இல்லையா. நிச்சயமா நிறைய கலவையான பாடல்கள் தான் உங்களுக்காக இன்றைக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து பிசி சொல்லா கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்கலாம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: திங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள்
4: லிங்கம்ஸ்.

சசிரேகா கொண்டு வந்த பாடல் தான் அந்த பாடல். நேரம் இப்பொழுது 1:30 ஆகிவிட்டது. சரி, அந்த பாடலை கேட்கும் போது இதுவும் இந்த ஓடையில ஓடத்துல அப்படியே லேசா மிதந்து மிதந்து போடுவாங்கல்ல, ஒரு அலைகள் ஓட பயணிக்கிற மாதிரியான ஒரு பாடல் தோரணை இருந்தது மாதிரி இருந்தது. உங்களுக்கு அப்படி இருந்ததா? சரி, அடுத்து வாணி ஜெயராம் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்க 70 ஆண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் நம்முடைய தம்பதிகள் யாவும் யாவரும் இப்பொழுது வந்து திருமண நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் வந்து சேரட்டும். அதே வேளையில நம்ம வந்து கழுத்துல தாலி அணிவதும் அதே நேரத்துல மெட்டி அணிவதும் எதற்காக அப்படிங்கிறதும் இந்த பாடல்ல அந்த வரிகள்லயும் சொல்லியிருந்தாங்க. கேட்டீங்களா நீங்க, இப்படி பழைய பாடல்கள்ல ஒரு ஆழமான அர்த்தத்தையும் பொதித்து வைத்துதான் வரிகளை எழுதுறாங்க இல்லைங்களா. சரி, நேரம் இப்பொழுது 2046-70 ஆண்டு பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து யாருடைய குரலில் பாடல் வருகின்றது? MS விஸ்வநாதன் வருகின்றார்.

0: வாரம்.
1: செயலுக்கு ஏற்றவாறு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.

0: ஓ பாடலாம் சூப்பரா இருக்கு, மயக்கமே வருது பாங்க.
1: மயக்கம் வந்துருச்சா?
0: ஐயோ நானும் ஒரு சிடி ஒரு 10 வருஷம் சிடி கம்பெனி வச்சிருந்தேன், என்னென்ன பாட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆனா இங்க உள்ள பாட்டு கேக்குறதுக்கு அப்படியே 70 ஆண்டு அப்படியே மயக்கம் வருது. நன்றி உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி. யார் பேசுறீங்க?
0: மனோ. மனோ பேசுறாங்க சன்னையில இருந்து.
1: நன்றிங்க மனோ.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: அம்மா பாட்னா சூப்பர், வெரி குட்.
1: ரொம்ப நன்றி. யார் பேசுறீங்க?
2: பினாங்கில இருந்து சீனி மொஹமட் பேசுறேன். அம்மா இப்படிக்கு மின்னலத்தம்.
1: நன்றிங்க.
2: உங்க குரல் வந்து ரொம்ப இனிமையான குரல். கடவுளுக்கு நன்றி சொல்லணும்.
1: அவசியம். நன்றிங்க. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: இப்படி இன்னும் நிறைய அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்படின்னும் போது அதை நினைக்கும் போது அதை நீங்க அழைச்சு சொல்லும் போது உங்க மகிழ்ச்சியை உங்களுடைய பாணியிலேயே நீங்க சொல்லும் போது, முதல்ல மனோ சொன்னாரு மயக்கமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. பாடல்கள் வந்து கொஞ்சம் மயங்கத்தான் செய்யும் இல்லையா? அந்த உணர்வை நீங்க எடுத்துட்டீங்க, அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய பாடலின் தொகுப்பு, இன்றைய பாடல் தொகுப்புல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்மளுடைய 70 ஆண்டுகளின் பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காகவே தேடி தேடி நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கடந்த வாரம் கேட்ட பாடலை இந்த வாரம் கேட்க மாட்டீங்க. அதே வரலாறு கடந்த வாரம் கேட்ட அந்த சாயல்ல இந்த வாரமும் இருக்காது. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறாக உங்களுக்காக சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் தொகுத்து வைத்த பாடல்கள் இன்று இடம்பெற்றிருக்கின்றன. நிச்சயமா அவங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களை மகிழ்விப்பதுதான் எங்களுடைய நோக்கம்.

0: அந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது 70ஆம் ஆண்டு பாடல்களின் தொகுப்பு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும்,
0: நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
4: கேட்க மறந்த பாடல்களுக்கும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலின். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பிற்பகல் 2 மணி வரை 48.91 விழுக்காட்டினர் அல்லது 1.31 மில்லியன் பேர் தங்களின் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவ்வேளை மர்சிங் புலாபசார் சமூக மண்டபம் இன்று மூடப்பட்ட முதல் வாக்களிப்பு மையமாக உள்ளது. மொத்தம் 32 வாக்காளர்களை கொண்ட அம்மையம் காலை 11 மணிக்கு மூடப்பட்டதாக தெங்காரூர் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நிர்வாக அதிகாரி ஜமீல் அஸ்னி அப்துல்லா கூறினார். அதனைத் தொடர்ந்து புலா ஆவுர் சமூக மண்டபமும் புலா பொமாங்கேல் தேசிய பள்ளியில் உள்ள வாக்களிப்பு மையமும் நண்பகல் 12 மணிக்கு மூடப்பட்டன. பிற்பகல் 2 மணிக்கு புலா சிபு சமூக மண்டபம் புலா திங்கி தேசிய பள்ளியில் உள்ள வாக்களிப்பு மையமும் மூடப்பட்டன. மலாக்கா அலூர் கஜாவின் 2 பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி தொடங்கி 6 மணி நேரத்திற்கு பெய்த கனமழையால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொது தற்காப்பு படை APM-இன் மாநில இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் கமருல் ஷா முஸ்லிம் கூறினார். இவ்வேளையில் தாமான் ரியா மஸ்ஜித் தானா பண்டார்பாரு மஸ்ஜித் தானா ஆகிய 2 பகுதிகளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்னும் பெறப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ள போதிலும் இரு நாடுகளும் அமைதி பேச்சு தொடர இணங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். எனினும் கடந்த மாதம் இரு தரப்பினருக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் அறிவித்தார். பாவி சூறாவளி சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான வென்சோவில் கரையை கடக்கும் முன்னர் அந்நாட்டு அதிகாரிகள் 600,000-க்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றினர். பாவி சுமார் 10 மில்லியன் மக்கள் வசிக்கும் வென்சோ நகரை சுற்றியுள்ள பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து 16 அணிகள் சுற்றில் நோர்வேயிடம் தோற்றது குறித்து பிரேசில் ஆட்டக்காரர் வினிஷியஸ் ஜூனியர் மிகுந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதேவேளை அந்த 25 வயது இளம் நட்சத்திரம் ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தால் அதுதான் மகிழ்ச்சி, உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள் இல்லையா? அசலில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வானொலியோடு தான் உங்களுடைய பயணம் இருக்கும். வாகனத்துல மட்டுமல்லாது வீட்லயும் சரி, அல்லது எந்நேரமும் வானொலியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் அப்புறம் தலைப்புகள் இதை நோட்டி பேசுவாங்க, வானொலியோடு தொடர்பிலேயே இருப்பீங்க அப்படின்னும் போது அதுதான் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. ஏனென்றால் நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக தான் படிக்கிறோம், எல்லாமே உங்களுக்காக மட்டுமே. சரி, பாடல்கள் இருக்கின்றன. அடுத்து சித் ஸ்ரீராம் கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்போம். பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம்.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம். அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

சக்கச்சி வந்த வானம் திரைக்காகைய ரஹ்மான் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 3:16 நேரம் இப்பொழுது இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். சரி, ஜோஹர் பக்கம் நம்ம போக போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜோஹர் மாநிலத்துல இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றது. சரி, வாக்களித்து விட்டீர்களா? முதல் முறையாக வாக்களித்திருக்கின்றீர்கள் அப்படின்னா வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது அந்த புதிய அனுபவம் உங்களுக்கு? சரி, அதே வேளையில வாக்களிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாக்களிக்க போகணும் அப்படின்னும் போது மறக்காம உங்களுடைய அடையாள அட்டையை எடுத்துட்டு போயிடுங்க, தவற விட்டுறாதீங்க. அதே வேளையில 4 மணிக்குள்ளாக நீங்கள் வாக்களித்து விட வேண்டும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம சில பார்த்தீங்கன்னா பக்கத்திலே தான் இருக்கும் அந்த வாக்கு சாவடிகள் எல்லாமே, அதனால பக்கத்துல தானே இருக்கிறோம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிட்டு வாக்களிச்சிருங்க.

0: கதை தயக்கத்தோட செக் டைப் பண்ணுங்க சனிக்கிழமை இரவு 7:15
1: நீலாயிலிருந்து பொழுது சிரமானுக்கு செல்லக்கூடிய சாலையில் 2-3 வாகனங்கள் ஒன்றாக மோதிக்கொண்டதின் வழியாக அங்கே வந்து ஒரு விபத்தும் நிகழ்ந்திருக்கின்றது. அதனால் யார் யாரெல்லாம் சிரமானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்களோ கொஞ்சம் வாகன நெரிசலாக இருக்கின்றது. அதனால் கவனமாக பாதுகாப்பாக உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு செல்லுங்கள், பாதுகாப்பாக செல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம்.

யார் குரல் இது அப்படின்னா பொன் கோகிலத்துடைய குரல் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மலேசிய பாடலை கேட்க போறோம். இந்த மலேசிய பாடல் கொஞ்சம் சிறப்பு மிகு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். பல சிறப்பான பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடலும் கூட. ஏன் அப்படின்னு சொன்னா டி கே குமார் கருணாஸ் இந்த பாடலை வழங்குறாங்க. இசை ஆர் தயாலா கருணாஸ், பாடல் வரிகள் மயில் அன்பே அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்ற பாடல். ஏனென்றால் இந்த பாடல் வந்து அச்சுமலை அப்படின்ற தலைப்புல நம்ம நாட்டில் எவரெஸ்ட் மலை வென்ற நம்முடைய ரத்து மகேந்திர ரத்து மோகன்தாஸ் அவங்களுக்காகவே இந்த பாடலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். இந்த ஆண்டு 29 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னும் போது அப்பா அதுக்குள்ள 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு பாருங்க. எவரெஸ்ட் மலை வென்று வந்து அவங்களுக்காகவே எழுதிய பாடல்களை இப்போ பாடலை அடுத்து நாம கேட்க போறோம்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மாதிரி மகிழ்ச்சி விறுவிறுப்பு அத்தனையும் ஒரு புறம் இருந்தாலும் சில நேரத்துல சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாங்க நாளை இன்னைக்கு நல்லா இல்லாத மாதிரியா இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவலையா இருப்பீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற சொல்ல நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கவலையா இருக்கும் போது, சோகமா இருக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போதுதான் இதுவும் கடந்து போகும் அப்படின்றத சொல்லுவாங்க எல்லாருமே. கவலைப்படாத, இதெல்லாம் கடந்து போயிரும் அப்படின்னு. இல்லைங்க, அந்த இதுவும் கடந்து போகும்ன்றது பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்ல, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதும் ஒரு நினைவூட்டல் தான், இதுவும் கடந்து போகும். ஏன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சியோ சோகமோ ரெண்டும் மாறி மாறி வரும் இல்லைங்களா, அதனால இதுவும் கடந்து போகும். அதனால கவலையை விடுங்க, கண்ணீரை தொடங்க, மகிழ்ச்சியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருந்தா தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனாலேயே மகிழ்ச்சியா இருந்துடணும்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

நளினி அச்சுதன் உங்களை அடுத்து தீரா இசையில இனிய பாடல்களோடு சந்திக்க போறாங்க. இந்த அளவுல இசையும் இசும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுத்துருவோமா? விடை கொடுத்து விட்டு அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் நம்ம திங்கட்கிழமை இரவு காற்றின் மொழி நிகழ்ச்சியில இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நிதி அமைச்சு தீபகற்பம் முழுவதும் உட்புற பகுதிகளில் வசிக்கும் பூர்வக்குடி சமூகத்தினருக்கு ரஹ்மா நிதி உதவி எஸ்டிஆரை நேரடியாக வழங்கும் 10 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. வங்கி கணக்கு இல்லாத பெறுநர்களுக்கும் அந்த உதவி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கருவூல தலைமைச் செயலாளர் தான்சிரி ஜோஹான் மாமூன் மெரிக்கான் கூறினார். 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 56.77% விழுக்காட்டினர் அல்லது 1.52 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியது. இதனிடையே தேர்தல் பரப்புரை முழுவதும் மொத்தம் 90 காவல்துறை புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் பெறப்பட்ட புகார்கள் அனைத்தும் எந்த ஒரு வேட்பாளரையும் அல்லது கட்சியின் உயர் தலைவர்களையும் உள்ளடக்கவில்லை என்று தேசிய காவல்படை தலைவர் தான்சிரி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். மாலை 5 மணி வரை தலைநகரிலும் 8 மாநிலங்களிலும் இடியுடன் கூடிய கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது கடா, பினாங்கு, பேரா, பஹாங், ஸ்லாங்கூர், நெகிரிசம்பிலான், மலாக்கா, ஜோஹோர் ஆகியவற்றில் சில பகுதிகளை உள்ளடக்கியது என்று மேட் மலேசியா கூறியது. இந்த ஆண்டின் 9வது சூறாவளியான பாவி தைவானின் வடகிழக்கு பகுதியை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து தைபே, தைச்சோங் பகுதிகளில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அத்துடன் பெரும்பாலான பகுதிகளில் பள்ளிகளும் பணிமனைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. நியூசிலாந்தும் இந்தியாவும் பாதுகாப்பு, தற்காப்பு துறைகளை உள்ளடக்கிய வியூக பங்காளித்துவ உடன்பாட்டை அறிவித்தன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தினூடே இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த உடன்படிக்கை முக்கிய மைல்கல் என விவரித்த மோடி, இது மேலும் அதிகமான ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றார். 26 பிஃபா உலக கிண்ணம். அர்ஜென்டினா புகழ்முகம் லியோனல் மெஸ்ஸி அதிகப்படியான சுமையை எதிர்கொள்வதாக எழுந்துள்ள கவலைகளை அவரின் பயிற்றுனர் லியோனல் ஸ்காலோனி நிராகரித்தார். அத்துடன் சுவிட்சர்லாந்துடனான காலிறுதியில் களம் இறங்குவதற்கு அந்த 39 வயது ஆட்டக்காரர் சிறந்த உடற்தகுதியுடன் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

தீரா இசையின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய சனிக்கிழமை பொழுது இந்த தீரா இசை எப்போதுமே அழகாக்குது என்பது எங்களுக்கு தெரியும். வார இறுதி ஆனாலே மாலை நேரங்களில் பல வீடுகளில் தேநீருக்கு பலகாரம் செய்யறது, அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்றது, அது ஒரு அழகான காலகட்டங்க. 80ஆம் 90ஆம் ஆண்டுகளின் காலகட்டம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஆனால் இப்போதெல்லாம் பலருக்கும் நேரம் கிடைப்பதே இல்லை. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வேலை நாட்கள் வார நாட்கள் மாதிரி தான் இருக்குது, வேலையில் இருக்கும். அப்புறம் எங்கெங்கே மாலை நேரத்து பலகாரமும் தேநீரும். ஆனால் அப்படி ஒரு காலகட்டத்தை மீட்டெடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லைங்க. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை, இது பாடல்களை ரசிப்பதற்கான நேரம். இப்போ இந்த நொடி உங்கள் மனசு எந்த பாட்டை கேட்க ஏங்குது, அதை உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு எங்ககிட்ட சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்கள் அழைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சொல்லுங்க 3228275733 அல்லது 4768 உங்கள் மனம் விரும்பும் 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல் என்ன, நீங்க கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான பூமி கண்ட சொர்க்கம் இந்த தீரா இசை. உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

பயணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களை இங்கிருந்து நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். நீங்க அழைத்து கேட்கலாம். உங்க மனம் விரும்பும் பாடல் என்ன? இந்த நேரத்துக்கு இந்த பாடலை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு சொல்லும்ல, உள்ளிருந்து ஒரு உணர்வு சொல்லும்ல, என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறது அழைத்து கேளுங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை வழங்க காத்திருக்கின்றது தீரா இசை.

0: வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம், என் பேர் இளங்கோ, நான் காப்பால இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க இளங்கோ.
1: என்ன சொல்றது?
0: என்னங்க மூச்சு வாங்குது, ஓடி வந்தீங்களா? என்ன சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மணியே மணி குயிலே பாட்டு பண்ணுங்க.
0: மணியே மணி குயிலே. பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்த அந்த குயில் பேர் என்ன?
1: பொன்னி. பொன்னி அம்மா.
0: அம்மாவுக்கு வணக்கம் சொன்னு சொல்லுங்க. அம்மா ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
1: சரிங்க,
0: நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
4: அவன் ஒரு எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
3: ஏமாற்றப்பட்டது யார்?
4: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
3: அந்த பிம்பம் யாருடையது?
4: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
3: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

0: வணக்கம் புனிதா, சொல்லுங்க புனிதாவுக்கு என்ன பாடல் வேணும்
1: எனக்கு? எனக்கு வந்து பூமலை பொலியில இருந்து நதியா நதியா நை நதியா அந்த பாட்டு.
0: அதுல நதியா கூட அழகா இருப்பாங்கல்ல?
1: ஆமா, நதியா அந்த காலத்து அவங்க அந்த அந்த ஆண்டுல இருந்து அவங்களோட படம் தான் நிறைய வெளியாச்சு கூட.
0: சரி, அந்த காலகட்டத்துல அந்த படம் பார்க்கும்போது, அந்த பாடெல்லாம் பார்க்கும்போது, இந்த நதியா அணிஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, தோடு
1: அந்த உடை
0: உடை
1: அந்த கொண்டெல்லாம் நல்லா இருக்கும்.
0: அந்த மாதிரி நீங்க உடுத்தி பாத்திருக்கீங்களா?
1: இல்லம்மா.
0: இல்ல, நமக்கு எதுக்கு அந்த வம்பன் இருந்துட்டீங்க? நிறைய பேர் வந்து நதியாவுடைய அந்த உடை, அந்த ஆபரணங்கள் அதெல்லாம் பாத்துட்டு நாமும் அந்த மாதிரி உடுத்தி பாக்கணும் அப்படின்னு செய்து பார்த்தவங்களும் இருக்காங்கல்ல?
1: ஆமா ஆமா இருக்காங்க.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டுருக்கேன்.

0: வணக்கம் வாழ்க வளமுடன்.
1: வணக்கம்ங்க, வாழ்த்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: அரிசிசாமி பேசுறமா, சுபாஞ்சியால இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: பாடவா உன் பாடலை என்ற பாடல், பிடிச்ச பாடல்.
1: பிடிச்ச பாடல்,
0: ஆமா.
1: எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க.
0: நன்றி நன்றி.

பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: மகேஸ்வரி வணக்கம் சொல்லுங்க, இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க
1: மகேஸ்வரி?
0: இருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இந்த மாலை நேரத்துக்கு?
1: எனக்கு மாலை நேரத்துக்கு நளினி போடுற பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து நேற்று திருமண நாள்.
0: கணவர் பேர் என்ன சொல்லுங்க?
1: கணவர் பேரு மாரியப்பன் மகேஸ்வரி. இருவருக்கும் நேற்றுதான் 38 வருடம் திருமணம் ஆகி எப்போதும் அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதே போதும் எங்களுக்கு. அது நளினி கிட்ட அறிவிப்பாளர்கிட்ட எல்லாம் பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்றப்ப நளினியோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். நினைச்சுக்காதீங்க, அதான் பேசுறது ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன்னா
1: நீங்க அவ்வளவு அழகா அன்பா எல்லாத்தையும் பாசமா பேசுறீங்களே, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோமே.
0: அப்படியா, சரிங்க, நன்றி. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இந்த வேலையில எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. எனக்கு வந்து சொக்கனுக்கு வாழ்த்த சுந்தரி.
0: ஆமா, உங்க சொக்கன் அவருக்கு வாழ்த்து சுந்தரி. நீங்க தான் எடுத்துக்கோங்க பாடல.

0: அண்ணா என் பெரிய அன்பின்சாமி, எனக்கு வந்து ஹரிஹரனோட பாட்டு வேணும்.
1: ஹரிஹரனுடைய எந்த பாடல்? கொட்டி கிடக்குங்க, என்ன பாடல்?
0: நன்றி.

0: எழுத்தின் ஏமாற்றம். இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஒரு எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் மாலை 4 மணி வரை 63.13 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். எஸ்டிஆரை நேரடியாக வழங்கும் 10 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பதினாறாவது ஜோஹோர் மாநில தேர்தல் மாலை 4 மணி நிலவரப்படி 63.13 விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 1.69 மில்லியன் வாக்காளர்களை குறிக்கிறது. இவ்வெண்ணிக்கை 2022 ஆண்டை விட உயர்ந்துள்ளதோடு சாதகமான முன்னேற்றத்தை காட்டுவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. சமாராங் சட்டமன்ற தொகுதி 72.6 விழுக்காட்டுடன் மிக அதிக வாக்காளர்களை பதிவு செய்துள்ளது. ஜோஹோர் மாநில தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் 90 காவல்துறை புகார்கள் பெறப்பட்டதாக தேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சட்டங்களுக்கு உட்பட்டு மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவற்றுள் 25 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. புகார்கள் எந்த ஒரு வேட்பாளரையும் அல்லது கட்சியின் உயர் தலைவரையும் உள்ளடக்கவில்லை என்று அவர் கூறினார். தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் கொடிகளை சேதப்படுத்துதல், அகற்றுதல், எரித்தல் போன்றவற்றை உள்ளடக்கியதாக தான் திரு முகமது காலித் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா சிங்கப்பூருக்கு இடையிலான இரு முக்கிய நுழைவு புள்ளிகளான சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம் மற்றும் சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் காலையில் போக்குவரத்து சீராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் AKPS-இடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் கூறினார். மோட்டார் சைக்கிள்கள், பேருந்துகள் நெரிசலில் சிக்காமல் பயணத்தை மேற்கொண்டதாக அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சிறப்பு வழித்தடம் இன்று மாலை 6 மணி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றார் அவர். தீபகற்பம் முழுவதும் உள்ள புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பூர்வக்குடி சமூகத்தினருக்கு ராமா நிதி உதவி எஸ்டிஆரை நேரடியாக வழங்கும் 10 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த நிதியமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. வங்கி கணக்குகளை கொண்டிராதவர்களுக்கு அரசாங்க உதவி சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமென கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜோஹான் மஹமூத் மெரிக்கான் கூறினார். 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நுட்ப தொழிற்கல்வி டிவேட்டின் முன்னாள் மாணவரிடையே தொழில்நுட்ப தொழில் முனைவோரை வலுப்படுத்த 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் முழா முழக்க திட்டத்தை மலக்கா அரசாங்கம் ஆகஸ்ட் மாத இறுதியில் அறிமுகப்படுத்த உள்ளது. தொழில் முனைவோர் தேவையான உபகரணங்களை வாங்கவும் சந்தைப்படுத்தல் முனைப்புகளை வலுப்படுத்தவும் வணிகச் சான்றிதழ் மற்றும் உரிமம் பெறுதல் தொடர்பான தேவைகளை நிறைவு செய்ய உதவும் இந்நிதி வழங்கப்படுவதாக மாநில முதல்வர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவ் யூசுப் தெரிவித்தார். சீபுவின் பொருளாதார வளர்ச்சியை விரிவான முறையில் ஒருங்கிணைக்க 1.5 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் சரவா அரசாங்கம் சீபு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கும் என்று முதல்வர் தான் ஸ்ரீ அபங் ஜோஹாரி துன் ஓப்பெங் தெரிவித்துள்ளார். சீபுவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் குறிப்பிட்ட சில அம்சங்கள் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல்வேறு துறைகளையும் உள்ளடக்கிய விரிவான சிறப்பு அமைப்பை நிறுவ மாநில அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சேவைத்துறையை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதையும் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். ஜோஹோர் நெகிரிசம்பிலான் மாநில தேர்தல்களில் வாக்களிக்க தேசிய சேவை பயிற்சி திட்டம் 3.0 77 பயிற்சியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த மொத்த எண்ணிக்கையில் இன்று ஜோஹோர் மாநில தேர்தலில் வாக்களித்த 31 பயிற்சியாளர்கள் நாளை முகாமுக்கு திரும்புவர் என்று தேசிய சேவை பயிற்சி துறை இயக்குநர் மேஜர் ஜெனரல் டாக்டர் மர்சுகி முக்தார் தெரிவித்தார். அந்த பயிற்சி திட்டத்தின் நோக்கங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வகையில் பயிற்சியாளர்களின் மக்களாட்சி உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்படுவது உறுதி செய்யப்படும் என அவர் கூறினார். பாவி சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இன்றும் நாளையும் கோலாலம்பூர் ஷங்காய்க்கான கூடுதல் பயண சேவைகளை ரத்து செய்ததாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கோலாலம்பூர், தைப்பே பயணச் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாகவும் வானிலைக்கேற்ப விமான சேவைகள் குறித்த அண்மைய தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்படுவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இருதரப்பு உறவு வட்டார சவால்கள் குறித்து விவாதிக்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஒமான் தலைநகர் மஸ்கட் வந்தடைந்துள்ளார். இப்பயணத்தில் ஹோர்மோஸ் நீரிணை நிலவரம் குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து எழுந்த பதற்றத்திற்கிடையே கடந்த 2 நாட்களாக இருதரப்பும் ஒன்று மற்றொன்றை தாக்கி வருகின்றன. சக்தி வாய்ந்த பாவி சூறாவளி சீனாவை நெருங்கி வரும் நிலையில் அந்நாட்டில் 900,000 அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இச்சூறாவளி வட தைவான், ஜப்பானின் தென்மேற்கு தீவுகளை தாக்கியதில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு 1,000,000+ வீடுகளில் மின்தடையும் ஏற்பட்டது. பாவி சூறாவளி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சீனாவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ மாநாட்டை தொடர்ந்து இராணுவ கூட்டணியை வலுப்படுத்துவதோடு ஆயுத குவிப்பை முடுக்கிவிடுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா உட்பட அதன் நட்பு நாடுகளுக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வடகொரியா அதன் நியாயமான இறையாண்மை உரிமைகளை அச்சுறுத்தலாக நேட்டோ தலைவர்கள் சித்தரிப்பதாக வெளியுறவு அமைச்சு சாடியது. அதிகரிக்கப்பட்ட இராணுவ செலவுகள், ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் நெருக்கமான இராணுவ ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் நேட்டோ வட்டார மோதல்களுக்கு வலுவான கடப்பாட்டை காட்டி வருவதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மே தொடங்கி பெல்ஜியத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு வாகனங்களுக்கு புதிய சாலை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. அந்நாட்டின் 3 வட்டாரங்களான பிளாண்டர்ஸ், ஒலனியா, பிரசல்ஸ் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்திட்டம் செயலாக்கம் காண உள்ளது. வாகன மூட்டிகள் இந்த இலக்கவியல் சீட்டை இணையம் மூலம் அல்லது எரிபொருள் நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்டண சீட்டு வாகனத்தின் பதிவு எண் பலகையுடன் நேரடியாக இணைக்கப்படும். அதேவேளை மோட்டார் சைக்கிள்கள், சொகுசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டண முறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் வாகன வரி முறையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் உள்ளூர் வாகன மூட்டிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. உலகக்கிண்ண கார்பந்து போட்டியிலிருந்து கொலம்பிய அணி வெளியேறியதை தொடர்ந்து தேசிய அணி விளையாட்டாளர் ஜெமின்டன் கம்பாஸுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கொலம்பிய கார்பந்து சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டை பிரதிநிதிக்கும் எந்த ஒரு விளையாட்டாளரும் அவரது குடும்பத்தினரும் இத்தகைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என அச்சங்கம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு எதிரான 16 அணிகள் சுற்றின் கூடுதல் நேரத்தில் வெற்றி வாய்ப்பை கொம்பாஸ் தவறவிட்டார். இதனிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக 25 வயதான அந்த தாக்குதல் ஆட்டக்காரர் தற்போதைக்கு தனது சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் மாலை 4 மணி வரை 63.13 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர். எஸ்டிஆரை நேரடியாக வழங்கும் 10 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

டி ராஜேந்தர் வரிகள் எழுதி அவரை இசையமைத்திருந்த பாடல் அது. சனிக்கிழமை தீரா இசை இது. உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தீரா இசைக்கு நிறையவே இருக்கு. வாரம் முழுக்க பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு சனிக்கிழமை தானே, ஒரு கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்து தலை சாய்த்து சிந்தனைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பாடல்களை மட்டும் ரசிங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இங்கே தெரியாது. ஆனால் பாடல்களை கொண்டு உங்கள் மனசுக்கு மருந்து பூசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் அனுப்பி வைக்கும் இந்த இசை எனும் மருந்து உங்களுக்கு சென்று சேர்ந்து உங்கள் மனசை சரி செய்தாலே அதுவே எங்களுக்கு போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

உங்கள் மாலை நேர்த்து மயக்கம் இன்றைய தீரா இசையின் பாடல்களால் தீரப்போகுது. ஏன்னா இந்த பாடல்களே உங்களுக்கான மருந்து தாங்க. சரி, இன்றைக்கு தீரா இசையில் என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்டு பார்க்கணும்ல.

ஆமாங்க, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்காக காத்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நம்ம உங்களோட இணைந்து இருக்க போகிறோம். அங்கேயும் வாங்க பேசலாம் தொடர்ந்து. நினைக்க தெரிந்த மனமே திரையிலிருந்து பாடல் வருது உங்களுக்காக.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-97-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: ஜப்பானில் கல்யாண ராமன் திரைக்காக எடுக்கப்பட்டு ஆனா அந்த திரைப்படத்தில் வெளிவராத பாடல் அது. முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் இளையராஜா குரலில். சரிங்க, இன்றைக்கு 7:15 சிறுகதை உங்களுக்காக காத்திருக்கு. சிறுகதையின் தலைப்பு வந்து எழுத்தின் ஏமாற்றம். நீங்க மறக்காம கேட்கணும், கேட்டுட்டு அப்புறம் நம்ம டிக்டாக்ல பதிவு செய்திருக்கோம்ல, அங்க வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்களும் இன்னும் எழுதலை ஆனா எழுதுறதுக்கான ஆர்வம் இருக்கு, மனசுல ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா எழுதுங்க. சிறுகதை எழுதி எங்களுக்காக அனுப்பி வைங்க. நம்மளுடைய storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து ஏதாவது திருத்தணுமா நாங்கள் உங்களுக்கு அழைச்சி கண்டிப்பாக சொல்கிறோம். அதான் என்னென்னா, நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய கைபேசி எண்களையும் அனுப்பி வைக்க மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும். தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு கிட்ட மறந்த பாடல் இருக்குது, கேட்கலாம், இருங்க.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: உங்கள் சமையல் அறையின் இருப்பில் சேர்த்துக் கொள்ள லிங்கம்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்கள் சமையல் இன்னும் சிறக்கும். மணக்கட்டும் சமையல், சிறக்கட்டும் சுவை.
1: லிங்கம்ஸ்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைநாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9-7-29-19.
3: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
4: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
3: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
4: வேணும்னா காபி கப் கிடைக்கும். கிண்ணம் எங்களுக்கு தான்.
3: பந்தயம் 500 ரிங்கிட்.
4: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
3: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
5: பெட் பெட் தான் மாவளே. சட்னி சட்னி தான்.
6: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
7: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
4: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
7: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
6: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
7: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை எப்போதுமே சனிக்கிழமை தீரா இசை உங்களுக்கு தேடி கொண்டுட்டு வந்து கொடுத்துருவோம் ஒரு பாடலை. இந்த பாடல் ரொம்ப நாளாச்சுங்க நம்ம கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பாடலை நாங்கள் தேடி கொண்டு வந்திருக்கோம். கவிதை பாடும் அலைகள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 1990 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படத்தை டி கே பாஸ் இயக்கியிருக்காங்க. ஜெயக்குமார், ஈஸ்வரி ராவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஜனனி அப்படிங்கிற பெயரில் ஈஸ்வரி ராவ் இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகம் ஆனாங்க. இந்த பாடல் வரிகளை கங்கை அமரன் கொடுத்திருக்காங்க, இசை இளையராஜா. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல். கேட்டு பாருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க.

0: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
1: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
0: ஏமாற்றப்பட்டது யார்?
1: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
0: அந்த பிம்பம் யாருடையது?
2: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
0: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16வது ஜோஹர் மாநில தேர்தல் மாலை 5 மணி நிலவரப்படி 67.44 விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 1.8 வாக்காளர்களை குறிக்கிறது. 2023 முதல் இவ்வாண்டு வரை நெகிரி சம்பிலானில் பல்வேறு திட்டங்களையும் 80 முதன்மை மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்த 430.3 மில்லியன் ரிங்கிட்டை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. வீடமைப்பு மற்றும் பொது வசதிகளின் மேம்பாட்டை வலுப்படுத்தவும் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் முதலாவது செயல்பாட்டின் கீழ் 119.6 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஙாங்கோர் மிங் தெரிவித்தார். புக்கிட் கயோ ஹீதாமிலும் தாய்லாந்து சடோவிலும் உள்ள சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்துதல் மையம் ICQS ஐ இணைக்கும் புதிய தடம் பொதுமக்களுக்காக இன்று திறக்கப்பட்டதாக பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாள்களில் மலேசியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான முக்கிய நுழைவு புள்ளிகளில் எல்லை கடந்த போக்குவரத்தை எளிதாக்கவும் நெரிசலை குறைக்கவும் இந்த புதிய தடம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயக கொங்கு குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை 1800 கடந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த மே 15 நாள் இபோலா தொற்று அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1830 உயர்ந்துள்ளது. இதில் 648 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தெற்கு ஜப்பானின் ஒகினாவா மாநிலத்தை பாவி சூறாவளி தாக்கியதில் 5 காயமடைந்திருப்பதாக கியோடோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மியாகோ தீவில் மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஜப்பான் விமான நிறுவனமும் ஆல் நிப்போன் விமான நிறுவனமும் ஒகினாவா காகோஷிமா மாநிலத்தில் உள்ள அமாமி வட்டாரத்துக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. விளையாட்டு மயாமியில் நடைபெறவுள்ள உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தும் நோர்வேயும் பலப்பரட்சியை நடத்துகின்றன. இதில் உலகின் முன்னணி தாக்குதல் ஆட்டக்காரர்களான ஹாரி கேன் ஹார்லிங் ஹாலன் இடையிலான மோதல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதியில் அர்ஜென்டினா அல்லது சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்ளும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. மீண்டும் சீரா இசையோடு இணைகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக 2 கேள்வியோட நாங்கள் வந்திருக்கோம். 2 கேள்விக்கும் பதில் எங்களுக்கு தெரியும்னு நீங்கள் அங்கிருந்து சொல்றது எங்களுக்கு கேட்குதுங்க. கேள்வி தெரியாமலே வந்து அது ரொம்ப தைரியமாக சொல்ற நேர்களும் இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அழைச்சி பேசும்போது நாங்கள் கேட்குறோம்ல, நீங்கள் சொல்றீங்களா என்னங்க ரொம்ப சாதாரணமாக கொண்டு வரீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, ஏதோ தேடி பிடிச்சி உங்களுக்காக கொண்டு வரோம். இருந்தாலும் சில நேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி இந்த கேள்விகள் கேட்கும் போது தான் வந்து சில விஷயங்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம், சில தகவல்கள் எங்களுக்கு தெரியுது, ஓ இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேயர்களும் இருக்கீங்க. ஆக இன்றைக்கும் 2 கேள்விகள் இருக்கு. முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். பாடலுக்கு பிறகு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்கள் சொல்றோம், என்ன பதில் அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு அழைச்சி சொல்லுங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் இல்லைன்னு அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, முதல் கேள்வி உங்களை நாடி தேடி வரும்னு சொன்னோம்ல, அதோ வந்துருச்சுங்க. 1978 நடிகர் விஜயகாந்துக்கு தங்கையாக பைரவி அப்படிங்கிற முதன்மை பாத்திரத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க இந்த நடிகை. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் துளு மொழிகளிலும் தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிருக்காங்க. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கௌரி கதாபாத்திரத்திலும், நல்லா கேட்டுக்கோங்க, மணிரத்னம் இயக்கத்தில் செல்வி கதாபாத்திரத்திலும் தோன்றி நன்கு பிரபலமானாங்க இந்த நடிகை. நடிகர்கள் அஜித், விஜய், ஜெயம் ரவி போன்றோருக்கு அம்மா கதாபாத்திரத்திலும் இவங்க நடிச்சிருக்காங்க. யார் அந்த நடிகை அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4-7-6-8. இது உங்கள் தீரா இசை.

0: நீ புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். நீ என் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா.
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 3909079.
5: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

இசையில் முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, என்னன்னா 1978 நடிகர் விஜயகாந்துக்கு தங்கையாக பைரவி அப்படிங்கிற முதன்மை கதாபாத்திரத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க இந்த நடிகை. அதுக்கப்புறம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் துளு மொழிகள்லையும் தொலைக்காட்சி தொடர்கள்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கே பாலச்சந்திர இயக்கத்தில் கௌரி கதாபாத்திரத்திலையும், மணிரத்னம் இயக்கத்தில் செல்வி.

0: நடிகை அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். நேயர்கள் என்ன பதில் சொல்றீங்க கேட்கலாம்.
1: விஜயகுமார் பேசுறாங்க.
0: விஜயகுமார் பேசுறீங்க, சரியான பதில் சொல்லிருவீங்களா?
1: சொல்லிருவேன்னு நம்புறேன்.
0: நம்புறீங்க, நம்பிக்கைதானே வாழ்க்கை. சொல்லுங்க பாக்கலாம்.
1: கீதா.
0: கீதா, எங்க இருக்கீங்க நீங்க?
1: நான் அம்பாங் கேள் வந்துட்டேன்.
0: கேள்வி சொன்னதுமே தெரிஞ்சிச்சு, எங்கேயும் தேடல.
1: நீங்க சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஒரு பேர் தெரிஞ்சிச்சு, செல்வி மணிரத்னம்.
0: செல்வி, அதுதான் நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, அதை தெளிவா கேட்டுக்கோங்க அப்படின்னு
1: சொன்னோம். ஆமா,
0: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி, நன்றி.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
2: கண்மணி.
0: கண்மணி, எந்த ஊர் கண்மணி?
2: கண்மணி கிளாங் ஊர். கண்மணி
0: கிளாங் கண்மணியா? சொல்லுங்க கண்மணி, பதில் தெரியுமா?
2: 100% சரியானு தெரியல, ஆனா வந்து நதியா.
0: நதியான்றீங்க? ஜெயம் ரவி நீங்க நதியா யோசிச்சிருக்கீங்க போல.
2: எக்ஸாக்ட்லி.
0: அஜித்துக்கு விஜய்க்கு அம்மாவா எப்போ நடிச்சாங்க? நதியா.
2: ஐயோ,
0: எங்க பிடிச்சோம் பாத்தீங்களா, தொடர்ந்து கேளுங்க.
2: நன்றி.
1: வணக்கம் மினலகம்.
0: வணக்கம் மினலகம் தாங்க, சொல்லுங்க பதில் தெரியுமா?
1: வணக்கம் வணக்கம், நான் செல்வா, அவுட் பைங் ரோட்ல இருந்து பேசுறேன். என்னோட பதில் வந்து நடிகை சங்கீதா.
0: சங்கீதாவா?
1: ஆமா.
0: நல்லா யோசிச்சு சொல்லுங்க, சங்கீதாவா இல்ல பாதி ஏதாவது அந்த பேர்ல பிரிக்கணுமா? இல்ல சங்கீதா தான்.
1: இல்ல நடிகை சங்கீதா தான் எனக்கு தோணுது.
3: ஹலோ, வணக்கம் மினலகம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஆக்ட்ரஸ் கீதா.
0: எப்படி தெரியுது, எங்க இருந்து?
3: இங்க எதுனா சும்மா ஒரு குத்து பதில் சொல்லுங்க.
0: இந்த குத்துக்கு இந்த மதிப்பு. யாருங்க பேசுறீங்க?
3: நான் ரீனா, பட்டர்வர்த் ப்ரொஃபஷனல் வந்து பேசுறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அது அவங்க தானிட்டு, அதனாலதான்.
0: 80 விழுக்காடு தெரிஞ்சிருக்கு, இன்னும் 20 விழுக்காட்டுக்கு காத்திருந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, கண்டிப்பா சொல்றோம். ஆமாங்க, மிக சரியான பதில் அதுதான். கீதா என்பதுதான் சரியான பதில். அவங்க நடிப்பில் புது புது அர்த்தங்கள் தெரியல இருந்து தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

சரிங்க, முதல் கேள்விக்கான பதில நிறைய நேர்கள் சரியா தான் சொல்லியிருந்தீங்க, சிலர் மட்டும்தான் தவறான பதில சொல்லியிருந்தாங்க. சரி, இரண்டாவது கேள்வி இப்போ நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். சரியா, முக்கிய கதாபாத்திர பெயர் நல்லா கேட்டுக்கோங்க. முக்கிய கதாபாத்திர பெயர் அஜய் பத்மநாபன். இந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல வந்து நடிகர்கள் அரவிந்த் சாமி, பிரபுதேவா, அதுக்கப்புறம் மோகன்லால், இப்படி நிறைய நடிகர்களிடம் வந்து திரைக்கதையை விவரிச்சதாக படத்தின் இயக்குநரே சொல்லியிருக்காரு. பிறகு இறுதியாக தேர்வானவர் தான் நடிகர் நாகார்ஜுனா. அது எந்த திரைப்படம் அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. என்ன திரைப்படம் அது, அதை மட்டும் சொல்லுங்க.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
3: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
4: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
3: ஏமாற்றப்பட்டது யார்?
4: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
3: அந்த பிம்பம் யாருடையது?
5: நீ பாதையிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
3: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், நீங்களும் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. முதல்ல இரண்டாவது கேள்வி நாம் கேட்டிருந்தோம், இந்த முக்கிய கதாபாத்திர பெயர் என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அஜய் பத்மநாபன் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து முதல்ல வந்து நடிகர்கள் அரவிந்த் சாமி, பிரபுதேவா, அதுக்கப்புறம் மோகன்லால் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்ட பிறகு கடைசியாக தான் வந்து நிறைவாக இறுதியாக தான் வந்து நாகார்ஜுனாவை தேர்வு செய்திருக்காங்க. அது எந்த திரைப்படம் அழைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்களின் அழைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம்.
1: வணக்கம் மின்னலசன்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க.
1: யாரு? பேரு சத்தியவாணி, நான் சிரம்பன் தமியாங்கல இருந்து கால் பண்றேன்.
0: சொல்லுங்க சத்தியவாணி.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதயத்தை திருடாதே.
0: இதயத்தை திருடாதே? சரிங்க, எங்க இதயத்தை நீங்க திருடிட்டீங்க.
1: ஓ ரொம்ப நன்றி.
0: காத்துருங்க, என்ன பதில்னு சொல்றோம்.
2: ரேவதி பேசுறேன், பஹாங்ல இருந்து.
0: பஹாங்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க ரேவதி.
2: ரட்சகன்.
0: ரட்சகன். பஹாங்ல எங்க இருக்கீங்க?
2: பரு பரு
0: பரு. ஓ சரிங்க, ரட்சகன் சொல்லிருக்கீங்க. சரிங்க, பஹாங் மக்களை கேட்டுதான் சொல்லுங்க.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.
2: யமுனா பேசுறேன்.
0: யமுனா, சொல்லுங்க. யமுனா, யமுனாவுக்கு பதில் தெரியுமா?
2: ரட்சகன்.
0: ரட்சகன்.
2: ஆமா, ஏன்னா நான் ஒரு இதுல படிச்சதுல அவங்க வந்து சுஷ்மிதா சேன முடிவு பண்ணிட்டாங்களே, அவங்க நல்லா ஹைட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க அவங்கதான் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம், நீங்க சொல்ற ஹீரோஸ் எல்லாம் என்னோட கட்டையா இருக்கிறாங்க, நீங்க ஏன் ஹைட்டுக்கு ஹீரோ பாருங்கன்னு சொன்ன மாதிரி நான் ஒரு இதுல படிச்சேன். மணிரத்னம் படத்துல செல்வி, அது எந்த படம்? நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
0: தளபதி.
2: ஓகே.
0: தளபதியில அவங்க செல்வி தானே?
2: அது மெயின் கேரக்டரால அத நிக்க மாட்டேது, அந்த பேரு
0: நிக்க மாட்டேது. அதையும் கண்டுபிடிச்சு சொன்னாங்க.
2: செல்வி எந்த படம், எந்த படம் அப்படின்னு சனிக்கிழமையில நீங்க எங்களை போட்டு நேர்களை இப்படி இழுத்து புடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து எப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு கேள்விகள்? இது நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கிறது.
0: ஓ நன்றிங்க, நன்றிங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு வருது. சரி, கேட்கலாம். என்ன இப்ப பாருங்க, நீங்க யோசிச்சிருக்கீங்க செல்வி எதுல வந்தாங்க அப்படின்னு.
2: ஆமா, இதை இவ்வளவு யோசிச்சு கேட்டு வேற ஆகணும்னு. மணிரத்னம் செல்வி இதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வந்த இந்த கேள்வி கேட்டோன்னு, ஆஹா இதுக்கு நம்ம பாத்துட்டு அடிச்சு இப்படி பதில கேட்டுக்குவோம்.
0: அதுக்குதான் தெரியல, இதுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு. தளபதியில கீதா பெயர் வந்து செல்வி. நன்றிங்க.
2: நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் கேட்கிறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க.
2: கண்டிப்பா.
3: வணக்கம், கவிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க கவிதா, பதில் தெரியுமா கவிதாவுக்கு?
3: குத்து மதிப்பா சொல்றேன், ரட்சகன் நினைக்கிறேன்.
0: ரட்சகன் நினைக்கிறீங்க, எல்லாரும் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றீங்க. நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்ங்க, யாருங்க பேசுறீங்க?
4: கண்ணன் கோபி.
0: கண்ணன் கோபி சொல்லுங்க.
4: நினைக்கிறேன் வந்து ரட்சகன் நினைக்கிறேன்.
0: நீங்க நினைச்சிட்டீங்களா? நாங்களும் அதான் நினைக்கிறோம். நன்றிங்க. வணக்கம்.
5: நன்றி.
0: மிக சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா, ரட்சகன் அப்படிங்கறது சரியான பதில். 1997 ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது. ரட்சகன் திரையிலிருந்து தொடர்ந்து பாடலையே கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16வது ஜொஹோர் மாநில சட்டமன்ற தேர்தல் நிலவரம். மாநிலம் முழுவதும் உள்ள 1076 வாக்களிப்பு மையங்களும் காலை மாலை 6 மணிக்கு மூடப்பட்டன. காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டது தொடங்கி வாக்களிப்பு மையங்கள் கட்டக்கட்டமாக மூடப்பட்டன. முன்னதாக இம்முறை சட்டமன்ற தேர்தலில் 70 விழுக்காட்டினர் வாக்களிப்பர் என இலக்கிடப்பட்டிருந்த நிலையில் 67.44 விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மலேசியா தீவிரவாத பயங்கரவாத சித்தாந்தங்களின் பரவலை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபதீலா யூசுப் கூறினார். அது பல்லினங்கள் வாழும் நாட்டின் அமைதி, நிலைத்தன்மை, ஒற்றுமையை சீர்குலைக்கும் தன்மையுடையது. இதுபோன்ற தீவிர சித்தாந்தங்களை களைவது முற்போக்கான மேம்பட்ட சமூகத்தின் உருவாக்கத்தின் வாயிலாக தொடங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு இறுதியில் சன்யார் வெப்பமண்டல புயலின் போது பதிவான மழை பொழிவை காட்டிலும் அதிகமாக மலாக்கத்தங்கா அலூர் காஜா மழை பெய்ததே அவ்வட்டாரங்களில் வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணமாகும். இவ்விரு வட்டாரங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணி வரை அதிகபட்சமாக மொத்த மழை பொழிவு 100 மில்லிமீட்டருக்கு மேல் பதிவாகியுள்ளது என மாநில வடிகால் நீர்ப்பாசனத்துறை GPS-இன் இயக்குநர் முகமது அட்னான் அஹமத் ஃபவுசி கூறினார். ரஷ்யா ஏவுகணை திருக்கூறுதிகள் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதில் இருவர் உயிரிழந்திருப்பதுடன் மேலும் 19 பேர் காயமடைந்தனர். தலைநகர் கியஃபில் மட்டும் 11 பேர் காயமடைந்தனர். அத்துடன் வான்வழி தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கு முன்பே அடிப்படை வசதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். மோல்டோவா அதிபர் மையா சந்து 44 வயதான நிதியாளர் வெசில் தோஃபனை நாட்டின் புதிய பிரதமராக பரிந்துரைத்துள்ளார். 2024 அதிபர் தேர்தலில் சந்துவுக்கு ஆதரவு அளித்த டோஃபான் முதலீட்டு நிறுவனம் ஹொரிசோன் கேபிட்டலின் மூத்த பங்குதாரராக அவர் உள்ளார். விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இம்மாதம் 23ஆம் நாள் முதல் August 2 வரை நடைபெறும். இதில் நாட்டின் பாரா நீளம் தாண்டும் வீரர் டத்தோ அப்துல் லத்தீப் ரோம்லிக்கு ஜொலர்கமிலாங் ஏந்திச் செல்லும் பொறுப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வரும் 16ஆம் நாள் புக்கிஜாலில் தேசிய விளையாட்டு மன்றம் MSN-இல் திட்டமிடப்பட்டுள்ளதாக மலேசிய ஒலிம்பிக் மன்றம் MOM தலைமைச் செயலாளர் டத்து முகமது நாசிர் அலி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

திரையிசையில் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் நன்றி. திரையிசையில் தொடர்ந்து 20 மணி இருக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இடையே 7:15 எழுத்தின் ஏமாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை இடம்பெற போகுது. தவறாமல் கேளுங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் தாராளமா எழுதி அனுப்புங்க. உங்க வீட்டு பிள்ளைகளையும் எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு ஆர்வம் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, முயற்சி செய்ய சொல்லுங்க. முயற்சி செய்யும் போதுதான் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறது நமக்கே தெரியும். எழுதி அனுப்புங்க. உங்கள் படைப்புகளை காண காத்திருக்கின்றோம், அதனை ஒளியேற்றவும் காத்திருக்கின்றோம். sorrybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
3: எழுத்தின் ஏமாற்றம், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. எழுத்து எப்படி ஏமாற்றி இருக்கும்?
4: அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடக வைத்தான்.
3: ஏமாற்றப்பட்டது யார்?
4: மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது.
3: அந்த பிம்பம் யாருடையது?
4: நீ பாதியிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன்.
3: மதுமிதா சுரேஷின் எழுத்து படிவத்துக்கு எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு. இன்று 7:15 சிறுகதை எழுத்தின் ஏமாற்றம்.

நேரம் 7:15. எல்லா ஏமாற்றங்களும் எல்லோருக்கும் ஒரே வகையான பாதிப்பை கொண்டு வரது கிடையாது. சிலர் அதை ரொம்ப சாதாரணமா தூக்கி தூரமா வீசிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலரால் சில ஏமாற்றங்களில் இருந்து மீண்டு எழுந்து வரவே முடியாதுங்க. அப்படி ஒரு கதையை தான் இன்றைய சிறுகதை உங்களுக்காக கொண்டு வருது. சிறுகதையின் தலைப்பு எழுத்தின் ஏமாற்றம். மதுமிதா சுரேஷ் எழுதிய இந்த சிறுகதைக்கு எஸ் குமரன் குரல் தந்து உயிர் தந்திருக்காங்க. எழுத்து ஏமாற்றுமா, அப்படி என்னதான் நடந்திருக்கும், வாங்க சிறுகதையே கேட்கலாம்.

ஜன்னல் கண்ணாடிகளின் மீது மழைத்துளிகள் தாளமிட்டுக் கொண்டிருந்தன. அந்த நள்ளிரவு அமைதியில் அந்த சத்தம் மாறனுக்குள் ஏதோ ஓர் இனம் புரியாத பாரத்தை தந்தது. அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே காகிதங்களில் அடகு வைத்தான். உள்ளூர் வார இதழ்களிலும் தினசரிகளிலும் எழுதுவது, வானொலி ஒலிபரப்புக்காக சிறுகதைகளை அனுப்புவது என அவனது பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து கிடைத்த வருமானம் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல போதுமானதாய் அமையவில்லை. கடந்த 5 வருடங்களாக அவனது மனைவி மலர், ஆம் மலர்தான், அந்த குடும்பத்தின் பாரத்தை மொத்தமாக தனது தோள்களில் சுமந்து வந்தாள். ஒரு தனியார் நிறுவனத்தில் இரவு பகல் பாராமல் வேலை செய்து மாறனின் கனவுகளுக்கு தீனி போட முயன்றாள். ஆனால் மனித மனதின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு இல்லையா? மாறனின் எழுத்து மோகம் அவனது குடும்பத்தின் வறுமையை தீர்க்கவில்லை, மாறாக விஸ்வரூபம் எடுத்து நசுக்கியது. இடைவிடாத பணத்தட்டுப்பாடு, ஒவ்வொரு நாளும் வெடிக்கும் சண்டைகள், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத மௌன இரவுகள் என அவர்கள் வாழ்க்கை நரகமானது. மரன், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் இதுக்கு மேல முடியல. இந்த கஷ்டம் உங்களோட கற்பனை உலகத்தோட என்னால் போராட முடியல. நம்ம பிரிஞ்சிடலாம் மரன். அவள் குரலில் எந்த ஆத்திரமும் இல்லை, ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவு மட்டுமே இருந்தது. மாறனால் அவளை தடுக்க முடியவில்லை. செயல் இழந்தவனாய் நின்றான். அவளது வார்த்தைகளில் இருந்த நியாயம் அவனுக்கு உரைத்தது. தான் ஒரு நல்ல கணவனாக இருக்க தவறிவிட்டதை அவனது பேனாமுனை சொல்லிக்காட்டியது. இறுதியில் இருவரும் சுமூகமான முறையில் விவாகரத்து பெற்றனர். பிரிவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு மாறனின் சிறிய சேமிப்பு, அவன் பகுதி நேரமாக பார்த்த வேலை மூலம் கிடைத்த பணம், மலரின் வருமானம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய வீடு வாங்குவதற்கான கடன் வாங்கியிருந்தனர். பிரிவுக்கு பிறகு மாறன் அந்த வீட்டை மலரிடமே ஒப்படைத்தான். மலர், இந்த வீடு உங்ககிட்ட இருக்கட்டும், நம்ம பிரிஞ்ச பிறகு ஒன்றா வாழ முடியாதுல்ல. நான் வேற வீட்டை பார்த்துக்கிறேன் மலர். நல்லாரு, வீடுகள் வாடகைக்கு எடுத்து தரும் மற்றும் விற்கும் ரியல் எஸ்டேட் முகவராக வேலை செய்யும் மூர்த்தி மாறனுடைய நண்பன். அவனின் நிலையை அறிந்த மூர்த்தி அவனுக்கு மலிவான விலையில் ஒரு ரூமா மூரா பற்றி தெரிவித்தான். அந்த வீடு பரபரப்பான நகரத்திலிருந்து தொலைவில் மக்கள் நடமாட்டம் குறைவான உட்புற பகுதியில் அமைந்திருந்தது. மரன், இந்த இடம் கொஞ்சம் உள்ளதான், ஆனால் அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி இடம்தான் உனக்கு பிடிக்குமே என்றான் மூர்த்தி. தனது எழுத்து வேலைக்கு இது போன்ற அமைதியான தனிமையான இடமே சரியானது என்று மாறனும் நினைத்தான். அவன் அந்த வீட்டை பார்வையிட சென்ற போது அவனுக்கு ஒரு கூடுதல் ஆச்சரியம். ஒரு பழைய சோஃபா, சற்று அழுக்கடைந்த படுக்கை, ஒரு கனமான மர அலுமாரி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அங்கேயே இருந்தன. தனக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் ஒரு மலிவான வீடு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தான் மாறன். உடனடியாக அந்த வீட்டிற்குள் குடியேறினான். அவன் வீட்டில் குடியேறிய முதல் நாள் இரவு வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய தொடங்கினான். அலமாரிக்கு பின்னால் இருந்த தோசுகளை தட்டும்போது நீள்வட்ட கண்ணாடியை பார்த்தான். அதன் முன்னால் நின்றால் தலை முதல் கால் வரை முழு உருவமும் தெளிவாக தெரியும் அளவிற்கு பெரியதாக இருந்தது. அதை தன் படுக்கை அறைக்குள் வைத்தான். அன்றைய இரவே கை கால்களை கழுவிவிட்டு மாறன் தூங்குவதற்கு தயாரானான். அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு ஒரு சிறிய விளக்கை மட்டும் எரியவிட்டான். தன் படுக்கையை நோக்கி நடக்கும்போது தற்செயலாக கண்ணாடியை பக்கவாட்டில் பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை உரையச் செய்தது. கண்ணாடியில் இருந்த அவனது பிம்பமோ 90 பாகை திரும்பி நேராக நின்ற அவனையே உற்று பார்த்து கொண்டு நின்றது. குழப்பமும் பயமும் பொறுசேர மாறனை தாக்க அவன் அப்படியே உறைந்து நின்றான். மெதுவாக தன் காலடிகளை பின்னோக்கி நகர்த்தினான். கண்ணாடியில் இருந்த பிம்பமும் பின்னோக்கி நகர வேண்டும், ஆனால் அது அப்படியே
அசையாமல் நின்றது. மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. பிம்பத்திற்கு பின்னால் இருந்த சுவரில் ஒரு கடிகாரம் மாட்டப்பட்டிருந்தது. கடிகார முட்கள் வலப்பக்கமாக நகரும். ஆனால் கண்ணாடியில் இருந்த கடிகார முட்களோ வெறிப்பிடித்தது போல் இடப்பக்கமாக நகர்ந்தன. அந்த பிம்பத்தின் இடது கை மோதிர விரலில் ஒரு தங்க திருமணம் மோதிரம் பளபளத்தது. மாறன் திருக்கிட்டான். அவனது மோதிர விரல் காலியாயிருக்க கண்ணாடியில் இருந்த பிம்பத்தின் விரலில் மட்டும் மோதிரம் எப்படி வந்தது? கண்ணாடியில் இருந்த அந்த உருவத்தின் கண்கள் எந்த ஒரு வெள்ளை நிறமும் இன்றி முற்றிலும் கருகருவென இரண்டு கரிய துண்டுகளாக காட்சியளித்தன. மாறன் கண்ணாடியின் மேற்பரப்பை தொட தன் கையை நீட்டினான். அந்த கண்ணாடியின் மேற்பரப்பு கதகதப்பாயிருந்தது. உச்சி வெயிலில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த ஒரு நிஜ மனிதனின் உடலின் வெப்பம் அந்த கண்ணாடியில் தெரிந்தது. பயத்தில் கையை வேகமாக பின்னுக்கிழுத்து அருகில் இருந்த கனமான மரநாட்காலியை கொண்டு

0: இருந்து கதறி துடித்தான். திடீரென்று அந்த அறை திறக்கப்பட்டது. வெள்ளை நிற உடையிலிருந்து இரு ஆடவர்கள் அறைக்குள் நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் கண்கள் வீங்கி அழுது கொண்டே ஓடி வந்தாள் பலர். அவள் நேராக தரையில் விழுந்து கிடந்த மாறனின் அருகில் வந்து அவனது நடுங்கும் தோள்களை பற்றினாள்.
1: மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், என்னாச்சு, ஏன் இப்படி அழறீங்க, என்னாச்சு உங்களுக்கு
0: என்று மலர் கண்ணீருடன் கத்தினாள். அதே நேரத்தில் அந்த இரு ஆண் தாதியர்களும் தங்களுக்குள் மெதுவாக பேசிக் கொண்டனர்.
2: இவருடைய நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டு வருது தெரியுமா, இப்போதெல்லாம் தினமும் இந்த மாதிரி வருது, இப்படியே போனா இவரோட மூளை முழுசா செயல் இழந்துடும்.
0: நடுங்கும் உடலோடும் வியர்வையின் நனைந்த முகத்தோடும் மாறன் தன் விரலை சுவரை நோக்கி நீட்டினான்.
1: மலர், மலர், அங்க பாரு, அந்த அந்த பிம்பம், அந்த கண்ணாடிக்கு உயிர் இருக்கு தெரியுமா, அது என்கிட்ட பேசுது. நான் பாதியிலே விட்ட கதைய அது முடிக்க போதுன்னு சொல்லுது மலர். என்ன காப்பாத்து மலர், அதுல இருந்து என்ன காப்பாத்து மலர்.
0: மாறன், மாறன், அங்க எந்த பிம்பமும் இல்லை, எந்த கண்ணாடியோ இல்லை மாறன்.
1: நீங்க 5 வருஷமா இந்த வாட்டில்தான் இருக்கீங்க, அது ஒரு ஜன்னல் கதவு மாறன்
0: என்றாள். அது ஒரு கண்ணாடி ஜன்னல். அதற்கு பின்னால் மருத்துவமனையின் புல்வெளியில் ஒரு விளக்கு கம்பத்தின் அடியில் இரவு நேர காவலாளி நின்று கொண்டிருந்தான். ஜன்னலின் வெளிச்சத்தில் அவனது நிழல் மட்டுமே உள்ளே தெரிந்திருந்தது. தாதியர்கள் கைகளில் இருந்த மயக்க ஊசியை தயார் செய்து கொண்டு மாறனை நோக்கி வந்தனர். மாறன் அவர்களை பார்த்து,
1: நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க, அது என்கிட்ட பேசுது, பேசுனுச்சு, பேசுனுச்சு
0: என்று கத்தியபடியே அருகில் இருந்த மேசையையும் பொருட்களையும் தட்டிவிட்டான். ஆனால் இரு தாதியர்களின் பலத்திற்கு முன்னால் அவனது உடல் தாக்கு பிடிக்கவில்லை. சில நொடிகளில் மாறனின் கண்களில் இருந்த ஆவேசம் மறைந்து கண்கள் சுருகின. மாறன் உறங்கிய பிறகு மலர் தலைமை மருத்துவரின் அறைக்கு சென்று நாட்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்தாள். அவளது கண்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் சிவந்திருந்தன. மருத்துவர் அவளை உற்று பார்த்து,
3: மிஸ்ஸஸ் மாறன், உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா நாங்க மாறனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கணும்னா
0: அவரோட நிலைக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் எங்களுக்கு தெரியணும்.
3: டாக்டர்,
1: மாறன் எப்போது இப்படி இருந்ததில்லை, அவர் ஒரு திறமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு பெரிய கம்பெனியில நல்ல சம்பளத்துல வேலை பார்த்த ஆளு, ஆனா அவருக்கு எழுத்து மேல ஒரு பைத்தியம் இருந்துச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த வேலையை விட்டுட்டாரு டாக்டர். அவர் சேர்த்து வச்சு பணத்தை வச்சு சிறு கதைகளை எழுத தொடங்கினாரு. அவரோட வாழ்நாள் லட்சியமே ஒரு நல்ல நாவலை வெளியீடு செய்யணும்னு தான், அதுதான் அவரோட கனவா இருந்துச்சு. அப்பதான் அவரோட நண்பர் மூலம் ஒரு போலி புத்தக பதிப்பாளர் அறிமுகமானாரு. அந்த நாவலை உலகத்தரம் வாய்ந்த முறையில் அச்சிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த பெரிய தொகையை முன்பணமா கேட்டுட்டாரு டாக்டர். மாறன் நாவல் எப்படியாவது வெளிவரணும்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம எங்களோட மொத்த சேமிப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு டாக்டர். ஆனா அந்த பதிப்பாளர் எங்க பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த ராத்திரியே ஓடிட்டான் டாக்டர். எல்லாமே போச்சுன்னு அந்த அதிர்ச்சியும் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்திட்டோன்ற குற்ற உணர்ச்சியும் அவரோட மனசை கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவருக்கு ரைட்டர் பிளாக் ஏற்பட்டுருச்சு டாக்டர். அவரால் நாவலோட ஒரு வரியை கூட எழுத முடியாது போனது. பண நெருக்கடி, துரோகம், அவரோட லட்சியம் பாதியிலேயே போன ஏமாற்று எல்லாமே அவரோட மூளையை பாதிச்சு அவரை இந்த இருண்ட கற்பனை உலகத்தில் தள்ளிடுச்சு.
0: மலர் துக்கம் தாழாது

0: முகத்தை இரு கைகளால் மூடிக்கொண்டே அழுதாள். மலர் மருத்துவமனையின் இரும்பு கதவுகளை நோக்கி பார்த்தாள். அங்கே மாறன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தான் ஒருபோதும் அடைய முடியாத அந்த புகழ்பெற்ற எழுத்தாளனின் பிம்பத்தால் துரத்தப்பட்டு அவன் தன் சொந்த கதையின் இரண்டு பக்கங்களுக்குள் நிரந்தர சிறைப்பட்டு கிடந்தான். எழுத்தின் ஏமாற்றம் அவனது வாழ்க்கையையே ஒரு முற்றுப்பெறாத நாவலாக மாற்றிவிட்டது.
1: மதுமிதா சுரேஷ் எழுதியிருந்த எழுத்தின் ஏமாற்றம் சிறுகதை கேட்டீங்க. மாறனின் கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கொடுத்தோம் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருந்தாரு மின்னலின் நிர்வாகி திரு எஸ் குமரன். கூடவே மலரின் உணர்வுகளையும் ரொம்ப அழகா தன் குரல் வழி கொடுத்திருந்தாரு. இந்த சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் உங்க ஆர்வம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்காக கொடுக்கறோம், கேட்டு பாருங்க.
2: மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், மாறன், என்ன பாருங்க, ஏன் இப்படி அலறீங்க? சின்னாச்சு உங்களுக்கு மாறன். இல்ல திட்டு மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், சின்னாச்சு, ஏன் இப்படி அலறீங்க?
3: அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை உரைய செய்தது.
4: தயாரிப்பு நளினி அச்சுதன்.
5: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
2: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
2: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
3: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
4: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
5: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
2: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
1: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
4: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
2: மின்னல் FM உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tution, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இதுவரை நீங்கள் கேட்காமல் தவறவிட்ட மின்னலின் தயாரிப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஎம் பாட்காஸ்ட் வழியாக நீங்கள் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை இடம்பெற்றிருக்கும் சிறுகதைகள், வானொலி நாடகங்கள் எல்லாமே அங்கே இருக்குங்க. ஆக நீங்கள் அங்கே போய் தேடி ஆர்டிஎம் பாட்காஸ்ட் அங்கே போய் சிறுகதைன்னு தட்டினீங்கன்னா அங்கே வந்து கிடைக்கும், தேடி நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்கும் எல்லா சிறுகதைகளுமே அங்கே இருக்குது, எல்லா வானொலி நாடகங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் அங்கே நீங்கள் தவற விட்டிருந்தாலும் அங்கே போய் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் எழுத ஆர்வம் இருந்தால் எழுதி அனுப்புங்க நம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு. நம்முடைய ஒளிபரப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை வந்து நம்ம எடுத்துக்குவோம், உங்களை தொடர்பு கொண்டு பேசுவோம்.

0: லிங்கம்
1: நாடு நகரம் எங்குமே எனுமே புதுமையின் பிறப்பிடம் ஏழாம் சுவையின் இருப்பிடம் மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகாய்
2: வருமானத்தைர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம் இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 1 9 7 29 19.

இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலை அமர்களம் திரையிலிருந்து நம்ம கேட்க போறோம். இனியலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச அஸ்வினி ராஜசேகரன் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும், மனசையும் உடமையும் பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைக்கு தீரா இசையில் சந்திக்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16th ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் நிலவரம். இன்று மாலையில் சில வாக்கெடுப்பு மையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணப்படும் மையங்களை சென்றடைந்துள்ளன. மாலை 6 மணி வரை தெங்காரோ சட்டமன்றத்திலிருந்து முதல் 3 வாக்குப்பெட்டிகள், மர்சிங்கில் உள்ள ஜூப்ளி இன்தான் சுல்தான் இப்ராஹிம் மண்டபத்தில் உள்ள வாக்கு எண்ணப்படும் மையத்துக்கு சென்று சேர்ந்தன. புடி மடானி டீசல் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்ற டீசலுக்கான ஒதுக்கீட்டை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றக்கூறும் 5000-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் வாயிலாக தேவைப்படுவோர் இந்த உதவித்தொகையின் வாயிலாக பயன்பெறலாம் என கருவூல தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஜோஹான் மஹமூத் மரிக்கான் கூறினார். பினாங்கு பட்டோவர்ட்டில் கொள்கலன் கப்பல் ஒன்றை மாநில மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் EPMM தடுத்து வைத்துள்ளது. அக்கப்பல் பேரா பகண்டாத்து கடல் பகுதியில் மீன்பிடி படகை மோதி பினாங்கு நீரிணையில் பயணம் மேற்கொண்டு வந்துள்ளதாக நம்பப்படுவதாக பினாங்கு EPMM இயக்குநர் கேப்டன் மரிட்டி முகமது சூஃபி முகமது ரம்லி கூறினார். ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியானுடன் தொலைபேசியில் உரையாடிய பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப், தெஹ்ரான் பதிலடி நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசு தந்திர அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதன் அவசர தேவையை ஷிபாஸ் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் தெற்கு பகுதியில் உள்ள புக் ஹோக் தீவு அருகே சனிக்கிழமை படகு விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 15 இந்திய சுற்றுப்பயணிகள் உயிரிழந்ததாக ஊராட்சி அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த படகில் 32 இந்திய சுற்றுப்பயணிகள், 3 பணியாளர்கள், 1 உதவியாளர் உள்ளிட்ட 36 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம் காலிறுதியை எவ்வித வருத்தமும் இன்றி நிறைவு செய்வதில் நோர்வேக்கு எதிரான ஆட்டத்தை இங்கிலாந்து துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று தாமஸ் தூக்கர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மயாமியில் நடைபெறும் ஆட்டத்தில் வெப்பம், அதிக ஈரப்பதம், ஹர்லிங் ஹாலனை கட்டுப்படுத்த வேண்டிய முதன்மை பொறுப்பு என இங்கிலாந்து பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போறோம். சில தெலுங்கு பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கு மேல உங்களுக்காக டிஜே மிக்ஸ், 10 மணிக்கு மேல டிக்டாக் நேரலை, 11 மணிக்கு மேல உங்கள் விருப்பம் அங்கம்னு சொல்லி நிறைய அங்கங்களை இன்றைக்கு நாங்க கைவசம் வைத்திருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களையும் தகவல்களையும் கேட்க மறந்துடாதீங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். ராயகுக்கு முக்கத்தினும் கொடுக்கும் மைசா அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்த்ரா நடிச்சு வராங்க. இதுல ஈஸ்வரி ராவ், குரு ராவ், ரமேஷ் இந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்கள்ல முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. அறிமுக இயக்குனர் ரவீந்திர புள்ளி இயக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகள்ல வெளியாகவிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொண்ட பழங்குடியினர் வந்து சுவாரஸ்யமான உலகத்தை மையமாக கொண்டு அவங்களுடைய உலகத்துல எப்படி இருக்கு, என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துக்காக நீருக்கடியில் நடக்கும் ஒரு காட்சியை படமாக்கி இருக்காங்க. 2 நாட்களாக எடுக்கப்பட்ட இந்த சண்டை காட்சிக்காக சுமார் 20 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீருக்குள்ளேயே ராஷ்மிகா இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டூப் போடுவாங்க இல்லையா பொதுவாகவே, அந்த டூப் எல்லாம் இல்லாமலே அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சமூக வலைத்தளத்துல பதிவேற்றம் செய்திருக்காங்க.

0: மதானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம். புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு ரெண்டு மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: ரெண்டு மணி நேரமா காணமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: சுக்கு சுக்கு சுக்கு சுக்கு சுக்கு சுக்கு

அப்படின்ற திரைப்படத்துல இருந்த அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். சரி, ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லும் போது இதற்கான எதிர்பார்ப்பு காலிறுதி சுற்று அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இப்பொழுதுக்கு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மொரோக்கோடன் மோதி பிரான்ஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க, ஸ்பெயின் பெல்ஜியமுடன் மோதி ஸ்பெயின் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா அரையிறுதி சுற்றுல பிரான்ஸும் ஸ்பெயினும் சேர்ந்து 15ஆம் தேதி ஜூலை மாதம் 3 மணிக்கு வந்து மோதவிருக்காங்க. அதற்கிடையில் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நார்வேயும் இங்கிலாந்தும் மோத போறாங்க, அதோடு சேர்த்து அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து மோத போறாங்க. இதில் வெற்றி பெறும் அணியினர் தான் வந்து அரையிறுதி சுற்றில் போட்டியிட போறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபாவை சார்ந்து மினாலஃபாமுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாகவும் சரி, டிக்டாக் பக்கமாகவும் சரி, நிறைய காணொலிகள் கணிப்பு காணொலிகளை பற்றி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே சமயம் மின்னல் கிளியும் வந்து சொல்லிட்டு இருக்கு என்னதான் நடக்குது அப்படின்றத மினாலஃபாமுடைய சமூக வலைத்தளம் பக்கமா போய் பார்க்க மறந்துடாதீங்க.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

இன்றைய தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. தொடர்ந்து நாம சில நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகள், அதனை தொடர்ந்து இன்னும் நிறைய அங்கங்கள்ல உங்களை சந்திக்க உங்களோடு பேச நாங்க இந்த பக்கமா அவளோடு காத்திருக்கோம். இப்ப வாங்க பாடல்களை கேட்கலாம்.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றார் நான் லிங்கம் சென்றேன்.
2: லிங்கம்ஸ் மசாலை 80 வருஷ கம்பெனிமா. மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
0: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: சும்மா அதிரதில்ல.

0: 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு விகிதம் 2022 காட்டிலும் அதிகம். போடி டீசல் குடும்பங்களுக்குள் ஒதுக்கீடு மாற்றம், 5000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம். வணக்கம். மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் நடைபெற்று வருகிறது. மாலை சரியாக 6 மணிக்கு அனைத்து 1076 வாக்களிப்பு மையங்களும் மூடப்பட்டதை தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. மாலை 5 மணி நிலவரப்படி 67.44 விழுக்காட்டினர் அல்லது 2.6 மில்லியன் தகுதி பெற்ற வாக்காளர்களுள் 1.8 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் தங்களது கடமையை நிறைவேற்றியுள்ளனர். இந்த வாக்குப்பதிவு விகிதம் 2022 இந்த மாநில தேர்தலில் பதிவான 53.13 விழுக்காட்டை காட்டிலும் அதிகமாகும். முழுமையான தேர்தல் முடிவுகள் 20 மணி அளவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்படியற்ற தேர்தல் முடிவு. தேசிய முன்னணி பிஎன் 56 சட்டமன்ற தொகுதிகளுள் 49 இடங்களில் முன்னிலை. நம்பிக்கை கூட்டணி பிஹெச் 7 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள வேளை தேசிய கூட்டணி பிஎன், பெர்சாமா, முடா ஆகிய கட்சிகள் இதுவரை எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இந்த அதிகாரப்படியற்ற முடிவு 8:06 பதிவு செய்யப்பட்டதாக அம்னோ தலைமைச் செயலாளர் டாக்டர் அஷ்ராப் வஜிடி டோசுகி தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்த துல்லியமான தகவல்களை பெற தேர்தல் ஆணையம் SPRஇன் அதிகாரப்படியான அறிவிப்புகளை பார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தேர்தல் செயல்முறை சுமூகமாக நடைபெறுவதை பாதிக்கக்கூடிய எந்தவொரு தவறான தகவலையும் பரப்புவதையோ நம்புவதையோ தவிர்க்க வேண்டும். ஜோஹர் தேர்தலில் 41 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு முடிவுகள் குறித்த இணையத்தில் பகிரப்படும் தகவல் வரைபடம் போலியானது என்று SPR முகநூல் பதிவில் வலியுறுத்தியுள்ளது. முன்கூட்டியே அளிக்கப்பட்ட வாக்குகளை எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு தான் தொடங்கியது. மலேசியா தீவிரவாத அடிப்படைவாத சிந்தனைகள் பரவுவதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது, ஏனெனில் அவை நாட்டின் பன்முக சமூகத்தில் அமைதி, நிலைத்தன்மை, ஒற்றுமை ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவை. அதுபோன்ற சிந்தனைகளை தடுப்பதற்கு ஆக்ககரமான மிதவாத அணுகுமுறையை கொண்ட சமூகத்தை உருவாக்கும் இலக்குடன் முயற்சிகள் தொடங்கப்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடீலா யூசுப் தெரிவித்தார். மேலும் சமய நெறிகளை அடிப்படையாக கொண்ட கல்வியின் மூலம் தனிநபர் பண்புகளை வலுப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். எனவே இதனை தொடக்கத்திலேயே களைவதற்கு அரசாங்கம் மட்டுமின்றி குடும்பங்கள், கல்விக் கழகங்கள் என சமூகத்தின் எல்லா தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். போடி டீசல் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை ஒதுக்கீட்டை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றுவதற்காக செய்யப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பெற்றோரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட டீசல் வாகனங்களை அவர்களது பிள்ளைகள் அல்லது பிற குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்துவது தொடர்பில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டதாக கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜொஹான் மஹமூத் மரிக்கான் தெரிவித்தார். தகுதியுடையவர்கள் போடி மடானி இணையதளம் உதவித்தொகை ஒதுக்கீட்டை மாற்றுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அல்லது உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் அலுவலகத்தை நாடலாம். பின்னிரவு கிழக்கு கரை விரைவு சாலையில் 241.4 கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் காயமடைந்த 20 பேர் குவாந்தானில் உள்ள 2 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 18 பேர் தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை மேலும் 2 பேருக்கு சுல்தான் அகமது ஷா மருத்துவ மையத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக குவாந்தான் காவல்துறை தலைவர் ACP ஆஷாரி அபுசாமா தெரிவித்தார். 4 உயிரிழக்க காரணமான அந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM பேரா பகண்டத்தோ நீர்நிலையில் உள்ளூர் மீன்பிடி படகுடன் மோதிய சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் எண்ணெய் கப்பலை பட்டவட் பகுதியில் தடுத்து வைத்துள்ளது. நேற்றைய சம்பவத்தை தொடர்ந்து அந்த கொள்கலன் பினாங்கு கடல் பகுதியை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக APMM இயக்குநர் முகமது சூஃபி முகமது ரம்லி தெரிவித்தார். கப்பலின் மூன்று பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக பினாங்கு APMM தலைமையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: வியட்நாம் தெற்கு பகுதியில் உள்ள பூகாக் தீவு அருகே சனிக்கிழமை படகு விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 15 இந்திய சுற்றுப்பயணிகள் உயிரிழந்ததாக ஊராட்சி அதிகாரிகளை மேற்கோள் காட்டி VN எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த படகில் 32 இந்திய சுற்றுப்பயணிகள், 3 பணியாளர்கள், 1 உதவியாளர் உள்ளிட்ட 36 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்காக ஹோச்சிமின் நகரத்திலும் ஹனோயிலும் அவசர உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்தது. மேற்காசியாவில் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்த ஜப்பானுடன் தொடர்புடைய 45 கப்பல்களுள் 4 மட்டுமே அப்பகுதியில் இருப்பதாக ஜப்பானின் நிலம் உள்கட்டமைப்பு போக்குவரத்து சுற்றுலா அமைச்சர் யாஷுகி கனேகோ தெரிவித்தார். மேலும் 22 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்றுள்ளன. அவற்றுள் 6 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் ஜப்பானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் கூறினார். சுமார் 1.8 மில்லியன் கிலோலிட்டர் எண்ணெயை ஏற்றிச் செல்லும் அந்த கப்பல்கள் 20 நாட்களில் ஜப்பானை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அதிபர் மசூத் பஸ்கியானுடன் தொலைபேசியில் உரையாடிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் தெஹ்ரான் பதிலடி நடவடிக்கைகளை தவிர்த்து அரசு தந்திர அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ பதற்றம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதன் அவசர தேவையையும் அந்த இரு நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஷெபாஸ் சுட்டிக்காட்டினார். 2026 ஃபிஃபா உலக கிண்ணம் காலிறுதியை எவ்வித வருத்தமுமின்றி நிறைவு செய்வதில் நோர்வேக்கு எதிரான ஆட்டத்தை இங்கிலாந்து துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று தாமஸ் டூக்கர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மயாமியில் நடைபெறும் ஆட்டத்தில் வெப்பம், அதிக ஈரப்பதம் ஏர்லிங் ஹாலனை கட்டுப்படுத்த வேண்டிய முதன்மை பொறுப்பு என இங்கிலாந்து பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 1966 ஆஃப் ரம்சி தலைமையிலான இங்கிலாந்து வெம்ப்ளி அரங்கில் மேற்கு ஜெர்மனியை வீழ்த்தி உலக கிண்ணத்தை கைப்பற்றியது. இதனிடையே இங்கிலாந்துடனான ஆட்டத்தில் தனது அணியினர் சொந்த ஆட்டபாணியை பேண வேண்டும் என்று நோர்வே தலைமை பயிற்றுநர் ஸ்தோல் சோல்பாக்கன் கூறினார். நோர்வே முதன்முறையாக காலிறுதிக்கு முன்னேறியுள்ள வேளை இங்கிலாந்து தொடர்ச்சியாக 3வது முறையாக அந்த சுற்றை எட்டியுள்ளது. இங்கிலாந்தின் தரத்தை ஒப்புக்கொண்ட சோல்பாக்கன் ஜூட் பெலிங்ஹம், ஹாரி கெயின் ஆகியோர் மீது கவனம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மற்றொரு ஆட்டத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக அரை இறுதிக்கு தகுதி பெறும் முயற்சியில் சுவிட்சர்லாந்து நடப்பு வாகையாளர் அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பான போட்டியை வழங்க முடியும் என்று அணித்தலைவர் கிரானிட் ஜாக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2014 16 அணிகள் சுற்றில் அர்ஜென்டினாவிடம் சூழியத்துக்கு 1 என தோற்ற சுவிட்சர்லாந்து அணியில் ஜாக்கா இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. லியோனல் மெஸ்ஸியை கட்டுப்படுத்துவதற்கு சுவிட்சர்லாந்து தனிப்பட்ட திட்டத்தை வகுத்துள்ளது என்று தலைமை பயிற்றுநர் மூராத் யாக்கின் தெரிவித்தார். எனினும் அந்த அர்ஜென்டினா கேப்டனை தடுப்பதற்கு அணியின் ஒட்டுமொத்த முயற்சி அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பதினாறாவது ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு விகிதம் 2022 காட்டிலும் அதிகம். பூடி டீசல் குடும்பங்களுக்குள் ஒதுக்கீடு மாற்றம், 5,000 மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1909 இன்றைய நாளில் நெகிரிசு பிலான் குவாலாபிலாவில் அமைந்துள்ள சரிமனாந்தி பழைய அரண்மனை மலேசியாவில் மரத்தால் ஆன மிக உயர்ந்த அரண்மனையாக மலேசிய சாதனை புத்தகம் MBOR ஆல் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அங்கீகார சான்றிதழை MBOR நிர்வாக இயக்குனர் டத்தோ டெனி உய் நெகிரிசு பிலான் ஆட்சியாளர் துவங்கு முஹ்ரிஸ் துவங்கு மூனாவிரிடம் வழங்கினார். இதே நிகழ்ச்சி 2009 அடாட்பர்பாத்தி விழா மற்றும் சரிமனாந்தி பழைய அரண்மனை நூற்றாண்டு விழா ஆகியவற்றின் போது நடைபெற்றது. ஆணிகளை பயன்படுத்தாமல் மரத்தாலான இணைப்புகளை பயன்படுத்தி கட்டப்பட்டிருப்பது இந்த அரண்மனையின் சிறப்பாகும். 4 மாடிகளை கொண்ட இந்த அரண்மனை 1902 கட்ட தொடங்கப்பட்டு 1908 கட்டி முடிக்கப்பட்டது. இதன் கட்டுமானத்தில் ஜெலுபு புக்கிட் பொருகாய் பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 67 அடி நீள 99 செங்கால் மரத்தூண்கள் பயன்படுத்தப்பட்டன.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: இஸ்லாமிய வானொலி நாடகம் அர்ப்பணம், எழுத்து ஏ டபிள்யூ மன்சூர். அர்ப்பணம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
2: முடிச்சிட்டு மேல ஆகலாம்.
3: அப்போ எல்லா ப்ரோக்ராமையும் இன்னைக்கு கேன்சல் பண்ண வேண்டியதுதான்.
2: பின்ன
3: வறுமையில பிறந்த நம்ம கிட்ட அது இல்ல. அப்போ இருக்கிறவங்கள தானே டார்கெட் பண்ண முடியும்.
2: பாவம்டா சசரின், வேணாம்டா.
3: நான் எப்பவாவது போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னா இல்ல நீ தான் என் வாழ்க்கைன்னு புலம்புனா
2: அப்போ சசரின் தப்பா புரிஞ்சுக்கிச்சா?
3: அது அவளோட தலையெழுத்து. நான் சொல்றத நல்லா யோசி.
2: சரி,
3: நான் படிப்பே வராத ஒரு சராசரி ஸ்டூடெண்ட்.
2: அதான் தெரியும்.
3: இப்ப வரைக்கும் எத்தனை ரிப்பீட் பேப்பர் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ நல்லா படிக்கிற பொண்ணு, பணம் காய்க்கிற பிசினஸ் பண்ற பேரண்ட்ஸோட சிங்கிள் டாட்டர். அவ யோசிக்க வேணாமா இவன் நமக்கு செட் ஆவானா மாட்டானான்னு?
2: என்னடா இப்படி எல்லாம் பேசுற?
3: ஆமாண்டா, அவளுக்கு என்னோட படிப்பை பத்தியும் தெரியும், என்னோட குடும்ப நிலைமைய பத்தியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நான் கேக்குற எல்லாத்தையும் கொடுக்கறானா என்ன அர்த்தம்?
2: ஓ, இதுக்கு அர்த்தம்லாம் வேற இருக்கா?
3: என்ன பண்றது, பணங்காசு இல்லைன்னாலும் அழகா பிறந்துட்டே. இந்த மாதிரி சில பேரு வாழ்க்கையில வந்துட்டு தான் போவாங்க.
2: வேணாண்டா, இதெல்லாம் பாவம்டா.
3: நான் என்ன அவளை காதலிச்சனா, கட்டி பிடிச்சனா, இல்ல கூட்டிட்டு ஊற சுத்தனா? எதுவுமே இல்ல நசீரு, எனக்கு தேவை பணம். அவ என்ன காதலிக்கிறாளோ இல்ல என் மேல கரிசனப்படுறாளோ ஐ டோன்ட் கேர். ஆனா பணத்துக்காக நடிச்சு தான் ஆகணும்.
2: பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளா வரணும்னு பெத்தவங்க கஷ்டப்பட்டு நம்மள இங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம
3: ரொம்ப ஃபீல் பண்ணாதடா நசீரு. படிப்பு வரலன்னு தெரிஞ்சும் படி படி படின்னு நம்மளையும் நச்சரிச்சு அவங்களும் கஷ்டப்பட்டு, அது அவங்க தப்பு நசீரு. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இது ஊற சுத்துற வயசு, ஜாலி பண்ற வயசு. உணர்ச்சி வசப்படாம பேசாம கிளம்பு. புதுசா ஏதோ இங்கிலீஷ் படம் ஒண்ணு வந்திருக்கான், வா அத போய் பாக்கலாம்.
2: அடப்பாவே, காசு இல்லைன்னு சொன்ன?
3: ஏய், புக்ஸ் வாங்கணும், ஜீன்ஸ் சப்பாத்தெல்லாம் வாங்கணும்னு அக்கா கிட்ட போன வாரம் ஒரு பிட்ட போட்டு வச்சிருந்தேன். ஒரு 300 வெள்ளி அக்கா பேங்கின் பண்ணிருக்காங்க. வா போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
2: டேய் தப்புடா அமீர்,
3: வராத. நான் லியாக்கத்தையும் கனியையும் கூட்டிட்டு போறேன்.
2: உடனே கலட்டி விட்டுருவியா?
3: பின்னென்ன,
2: கிளம்பு கிளம்பு போலாம்.
3: அந்த பயம் இருந்தா சரி.
2: அமீர், ரெண்டு நாளா காலேஜ் பக்கமே ஆள காணோம். கால் பண்ண, மெசேஜ் பண்ண, பதிலே இல்ல.
3: பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லடா.
2: ஏண்டா?
3: ஹாஸ்டல்ல தான் இருந்தேன்.
2: என்னடா ரொம்ப சோகமா இருக்க? ஆமா, காலையில உன்னை சசரின் பார்த்தும் பார்க்காம போனிச்ச, என்னாச்சுடா? உங்களுக்கு எதுவும் சண்டையா, பிரச்சனையா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா தான்.
2: உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கிட்ட ஏண்டா மறக்கிற? சொல்லுடா, என்ன நடந்துச்சு?
3: அது அன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருந்தோம்ல.
2: ஆமா,
3: அது யாரோ கேட்டுட்டு சசரின் கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்கடா.
2: அல்லவே, சத்தியமா அது நான் இல்லடா.
3: தெரியும்டா, அநேகமா இது அந்த போனோட வேலையா தண்டா இருக்கும்.
2: அது சரி, என்ன நடந்துச்சு?
3: காரி துப்பாத குறை, ரொம்ப கேவலமா பேசிட்டாடா.
2: அவ மனசுல நீ இருக்கிறப்போ எப்படி உன்னாவ அப்படி பேசுவா?
3: செத்து போன அவளோட அண்ணன் சாயல்ல இருக்கிறதுனால என்கிட்ட அன்பா பழகினாலாம், கஷ்டப்படுறேன்னு நினைச்சு உதவி செஞ்சாலாம். ஆனா நான் அவளை கேவலப்படுத்திட்டேனாண்டா.
2: ஆமா, அவளை நீ காதலிக்கல, சும்மா நடிப்பு தானே
3: சொன்னீங்க. உங்ககிட்ட மட்டும்தாண்டா உண்மையை சொல்லியிருந்தேன். மத்த பசங்க கிட்ட சசரின் என்ன லவ் பண்ணதுன்னு பொறுமையா சொல்லி வச்சிருந்தேன்டா.
2: அது சரி, இருந்த ஒரே ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் போயாச்சு. நீ என்ன பண்ண போற?
4: திடீர்னு வந்தியா? எதிர்பார்க்கல. ரசமும் கருவாடும் தான் இருக்கு, நீ இத சாப்பிட வேணாம். இது செக்அப்புக்கு போறதுக்கு அம்மா 10 வெள்ளி வச்சிருந்தேன். செக்அப்புக்கு இன்னொரு நாள் போய்க்கிறேன், நீ போய் கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்தா வச்சுக்கோ.
3: ஆமா, இல்லனா மட்டும் நாசி கண்டரும் பிரியாணியுமா சமைச்சு வைக்க போறீங்கடாக்கும். அது சரி, எதுக்கு செக்அப்?
4: எல்லாம் இந்த ஆஸ்மானாலதான்.
3: என்னமா சொல்றீங்க, உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா?
4: ஆமாத்தா, 10 வருஷமா ஆட்டி படிக்குது. என்ன பண்றது, மாசத்துக்கு 2 வாட்டி செக்அப்புக்கு ஓட வேண்டியதா இருக்கு.
3: ஆமாமா, அக்கா எங்க?
4: அவளுக்கு இன்னைக்கு ராத்திரி வேலை, இப்ப வந்துருவா.
3: எதுக்குமா ராத்திரி வேலைக்கெல்லாம் அக்காவை அனுப்புறீங்க?
4: எல்லாம் உனக்காகதான்.
3: எனக்காகவா?
4: ஆமா, உன் படிப்பு முடியற வரைக்கும் அவளுக்கு ஏது ஓய்வு ஒழிச்சலு. பெரிய படிப்பு படிச்சவங்களே ராத்திரி பகல்னு வேலை செய்யும் போது, ஆறாப்பு வர படிச்சவங்க அக்கா பகல் மட்டும்தான் வேலை செய்வேன்னு சொல்லவா முடியும்? இந்தா வந்துட்டா.
5: என்னமோ தெரியலடா, நேத்துல இருந்து நீ வருவேன்னு மனசு கடந்து அடிச்சுகிட்டே இருந்துச்சு. எதுக்கு உனக்கு பிடிச்ச ஊடான் சம்பல் வைக்கலான்னு நல்லா ஊடான பாத்து பொறக்கி வாங்கி வச்சிருந்தேன். பாத்தா நீ வந்து நிக்கிற. நீதான் சாப்பிட்டியாடா?
3: இன்னும் இல்லக்கா.
5: அம்மா வேற செக்அப்புக்கு போறேன்னு சொன்னாங்களடா.
3: நான் அம்மா கிளம்புறதுக்கு மதியம் வந்துட்டேக்கா. அம்மா அடுப்படியில தான் இருக்காங்க.
4: ஆமாமா, அமீர் வந்துட்டான், நாளைக்கு செக்அப்புக்கு போய்க்கலாம். சரி இந்தாமா தண்ணிய குடி.
5: வேணாம்மா, வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்.
4: சரி,
5: ஊடா சம்பல் வச்சு சொதி வச்சிருங்க.
4: சரிம்மா,
5: தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: வேணக்கா, எனக்கு ரசமும் கருவாடு போதும்.
5: சரிம்மா, அவனுக்கு பசிக்குது போல, எடுத்து வைங்க, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்.
4: சரிதா, வா முதல்ல இதை சாப்பிடு.
3: இல்லம்மா, அக்காவும் வந்துருட்டோம்மா. ஆமாமா, அக்காவுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம்?
4: அக்கா என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கா, மாசம் முடிஞ்சா 1500 வெள்ளி.
3: அவ்வளவுதானா? அப்ப உங்களுக்குமா?
4: நான் மட்டும் என்ன, 4 வீட்டுல துணி துவைச்சு கூட்டி பெருக்கி பாத்திரம் பண்ண கழுகுறேன். மாசம் முடிஞ்சு எல்லார் வீட்லயும் ஒழுங்கா காசு வந்தா 600 வெள்ளி வரும். அப்படியே அங்க கிடைக்கிற மிச்சம் மீதி எடுத்துட்டு வந்து வைத்த கழுவி காலம் ஓடுது. ஆமா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா எல்லாம் மாறிடும்.
3: அப்போ இந்த வருமானத்துல தான் நானும் தங்கச்சியும் படிக்கிறோமாமா? ஏமா இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்க?
4: படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இந்த கவலை? வா வந்து சாப்பிடு முதல்ல.
5: என்னம்மா சொல்றேன் தம்பி?
4: உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறான் போல.
5: ஆமாவா? ஏன், நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி நீ ஏண்டா கவலைப்படணும், நான் பாத்துக்கறேன். மா நேரமாச்சு, சீக்கிரம்.
4: என்னடி இப்பதானே வேலை முடிஞ்சு வந்த, மறுபடியும் ஏன் கால சுடுதண்ணிய ஊத்திக்கிட்டு நிக்கிற?
5: ஆமா இல்லம்மா, லியா அங்கிள் வீட்டுக்கு நாளைக்கு கெஸ்ட் வராங்களாம், அதனால பூட்டி வச்சிருக்கிற அவங்களோட ஹோம் ஸ்டே.

0: அம்மா.
1: ம், அப்படியா?
2: ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு எப்படிக்கா மறுபடியும்?
0: கவலைப்படாத அமீரு, எல்லாம் நீ படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் தான். அப்புறம் இந்த அக்காவை அப்படியே விட்டுருவியா என்ன?
2: இல்லக்கா, விடமாட்டேக்கா, விடமாட்டேன்.
0: அடே டே டே டே, சும்மா சொன்னண்டா, அதுக்கு போய் அழுதுகிட்டு. நீ நல்லா இருந்தாலே போதும் அம்மா. அந்த ஊர்கா எடுமா.
2: மறுபடியும் நீ வேலைக்கு ஓடும் போது நான் மட்டும் எப்படிக்கா நல்லா தின்னுட்டு தூங்க முடியும்? நானும் வரேன்க்கா, இன்னும் ரெண்டு பேரை கூட்டிக்கா, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
0: அம்மா, அவன் முடிவு பண்ணிட்டான், இனி சொல்றத கேட்கவே மாட்டான். நான் கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்டுல இருங்கம்மா.
1: அவனுக்கு சமைக்கணும்னு தான் நான் செக்அப்புக்கு போகல, அவனே உன் கூட வரேன்றான். சமைக்கலன்னு ஆச்சு, நானும் வரேனே. நமக்கு இது என்ன புதுசா? ரசிதா இந்நேரம் வேலையை முடிச்சிருப்பா, போற வழியில அவளையும் கூப்பிட்டுக்குவோம். கிளம்புங்க, போலாம்.
0: அப்ப நானும் வெள்ளியோ நமக்கு நமக்கா?
1: ஆமா.
3: என்னடா இது சண்டை? நாங்க காரி துப்பாத குறை கேவலப்படுத்திட்டான்னு சொன்னா இப்ப என்னடானா சஜ்வீனும் அமீரும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன நடந்திருக்கும்? தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போலயே. சஜ்வீன் போயிட்டாராம், இப்ப போலாம். அமீர், அமீர்.
4: ஏய் சாரிடா, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு.
3: வர வர நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஊருக்கு போயிட்டு வந்த இந்த பத்து நாள்ல நீ ரொம்பவே மாறிட்ட. டெய்லி காலேஜ் வர்ற, எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ற, என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிற. செத்து போன அண்ணன் சாடியில இருக்கிற சொன்ன சஜ்ரீன் இப்ப உன்னை பார்த்து காணாம போன மாமி மான பார்த்து வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுது. என்ன நடக்குது இங்க? இப்ப இந்த நிமிஷமே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏய், எதுவும் காத்து கருப்பு அடிச்சிருச்சா இல்ல அந்த காத்து கருப்ப நீ அடிச்சிட்டியா? என் தலையே வெடிக்கிறதுக்கு இல்ல, எல்லாத்தையும் சொல்லிடு.
5: சொல்லு, என்ன நடந்துச்சு? ஏன் கம்பத்துக்கு போன? ஏன் கம்பத்துக்கு?
2: வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு புத்தி வந்திருக்குடா, புத்தி வந்திருக்கு. அதான் இப்படி மாறிட்டேன்.
5: ப்ரொஃபசர் ஹசாங்கனி மாதிரி பேசாத, எனக்கு புரியாது, தெளிவா சொல்லு.
2: ஏய், உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்ல நன்றி கெட்டவன் மனசு மட்டும்தான். தன்னை படிச்சு பரிபாலிக்கிற ரப்புக்கும், தன்னை பெத்து வளர்த்து பேணி பாதுகாக்கிற பெற்றோருக்கும், நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உடன் பிறப்புகள், நம்ம நலன் விரும்புற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கெட்டவனா இருக்கிறான் மனுஷன்.
5: என்னடா துறவி மாதிரி பேசுற?
2: புள்ளிய பத்துட்டோங்கிறதுக்காக பெத்தவங்களுக்கு தான் இவ்வளவு கவலை, பொறுப்பு, கஷ்டம். தான் பெத்த பிள்ளைக்கு கல்வி கிடைச்சிடணும், அவங்கள ஒரு பட்டதாரியா ஆக்கி பாத்திரணும்னு எவ்வளவு ஆசை, அதுக்காக எத்தனை தியாகங்கள். ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம தன்னோட நலன்களை புறக்கணிச்சுட்டு பிள்ளைங்களை பாக்குறாங்க. ஆனா என்ன மாதிரி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க அவங்க ஆசையில மண்ணை போட்டு அவங்க கனவை நம்பிக்கைய தகர்த்துறோம். தங்களோட கஷ்டங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தோட நாம கேக்குற அத்தனையும் வாங்கி தந்து அவங்களையே நமக்காக அர்ப்பணிக்கிறாங்கடா. ஆனா நாம் அவங்களுக்கு கொடுக்கறது ஏமாற்றத்தை மட்டும்தான். நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பெத்தவள்ல இருந்து கூட பிறந்த பொறப்பு வரைக்கும் கஷ்டப்படுறாங்கடா. அத கண்ணால பார்த்தோம், அவங்களோட அர்ப்பணிப்புக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. அதான் மாறிட்டேன்.
3: ஏ மச்சான், வேணாண்டா, ரொம்ப போர் அடிக்குது. நான் கேக்குற மூணு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அது போதும்.
2: என்னடா
3: சஜ்ரீன் உங்ககிட்ட எப்படி நார்மல் ஆனா? இந்த மோட்டர் ஏது? ஏன் ஹாஸ்டல்ல விட்ட? அவ்வளவுதான்.
2: ஏய் நசீரே, சஜ்ரீன் கிட்ட உண்மைய சொல்லி நேர்மையா மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிட்டா. அப்படியே அவங்க வாப்பா ஆபீஸ்ல ஒரு பார்ட் டைம் வேலைக்கும் ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் சஜ்ரீனோட வாப்பாவே கட்டுறத சொல்லிட்டாரு. பார்ட் டைம்ல வர்ற பணத்தை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு, அவ்வளவுதான்.
3: அப்ப பைக்க விட்டுட்ட?
2: அதுவும் சஜ்ரீன் தாண்டா ஏற்பாடு பண்ணா.
3: ஏன் இவ்வளவு?
2: ஏன்னா நான் காணாம போன அவளோட மாமி மக மாதிரி
3: இருக்கிறேன்னா. என்னால இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலடா. இந்த பொண்ணுங்க மனசையும் புரிஞ்சுக்க முடியல. நான் வரேன்டா.
2: டேய், எங்கடா போற?
3: அடா போடா, அமீர் இல்லனா கபீர், அடா அவனும் இல்லனா சபீர். உனக்கு ஒரு சஜ்ரீன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நஜ்ரீன் கிடைப்பாடா. நான் வரேன்டா.
2: அதுக்கு முதல்ல திருந்தணும்னு செய்யறேன், திருந்தணும்.
0: சரி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. வைக்கிறேன்.
1: யாரு சமயமா போன்ல? ரொம்ப சந்தோஷமா பேசி.

0: தங்கச்சியும் அம்மாவே நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்றாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
1: அல்ஹம்துலில்லா, படைச்ச ரப் இந்த பரந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கான ரிஸ்கியும் பரப்பி வச்சிருக்கான். அதை எந்த அளவுக்கு முயற்சியோடையும் ஈடுபாடோடையும் மனசு தேடுறானோ அந்த அளவுக்கு அல்ல அதுல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கறான்.
0: ஆமாமா,
1: அவனை வணங்கி அன்னாட நினைவு கூறுற மக்களுக்கு அந்த வெற்றியையும் எளிதாக்கி வைக்கிறான். அமீரோட வாழ்க்கைய அல்லாஹ் நேர் வழியில திருப்பிட்டான். இனி அவனுக்கு எல்லாமே வெற்றி தான். அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லா.
0: ஆமாமா, சுக்கூர் அல்ஹம்துலில்லா.
2: நேர்களே, இதுவரை AW மன்சூர் எழுதிய அர்ப்பணம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இதில் சைத் நசீர், அப்துல் கனி, ரசிதா பேகம் மற்றும் ஷஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: மட்டும் தானா உங்களுக்கு இருக்கக்கூடாதா?
1: ஒரு ஆணை விட மனதளவுல ரொம்பவே வலிமையானவங்க.

0: அப்பயே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று நடைபெற்ற 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி பிஎன் எளிய பெரும்பான்மையில் மீண்டும் மாநில அரசை வழிநடத்துவதற்கான மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் எஸ்பிஆரின் அதிகாரப்படியற்ற முடிவுகளின்படி இம்முறை போட்டியிடப்பட்ட 56 தொகுதிகளுள் பிஎன் 29 வெற்றி பெற்றுள்ளது. இவ்வேளை இது மந்திரி பசார் டாத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி தலைமையின் கீழ் பிஎன் பெற்றுள்ள மிகச்சிறந்த தேர்தல் முடிவு என்று துணை பிரதமரும் பிஎன் தலைவருமான டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை பிஎன் நிறைவேற்றி அவற்றை கண்காணிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தலைநகரில் பார்வையற்ற உள்நாட்டினரை பயன்படுத்தி பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முனையும் நடவடிக்கையை மலேசிய குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. அந்த மோசடி நடவடிக்கைக்கு பின்புலமாக செயல்படுவதாக நம்பப்படும் 5 இந்தோனேசிய பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்காரியா ஷாபான் கூறினார். நேற்றிரவு டாங்வாங்கே துவான்கோ அப்துல் ரஹ்மான் சாலையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த கூட்டு வெளிப்பட்டுள்ளது. முற்றுகையிடப்பட்டுள்ள வட்டாரங்களில் ஒன்றான முன்னோடி பகுதியிலிருந்து இஸ்ரேல் தனது படைகளை மீட்டுக் கொள்வது தொடர்பில் அமெரிக்க ராணுவ பேராளர் குழு பெய்ரூட்டில் லெபனான் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்தாய்வு நடத்தியது. கடந்த மாதம் 26 நாள் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக தென் லெபனானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய படைகள் கட்டம் கட்டமாக வெளியேறவுள்ளன. பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பாரிஸில் புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரம் இந்த வார இறுதியில் வழக்கத்தை காட்டிலும் மாலை 4 மணிக்கு மூடப்படும் என அதன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அது மேலும் கூறியது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து இறுதியாட்டம் நடைபெறும் அரங்கின் புல் தரையை ஃபீஃபா விற்பனை செய்ய உள்ளது. ரசிகர்கள் அந்த அரங்கின் சிறிய புல் துண்டு ஒவ்வொன்றும் சுமார் $445 விலையில் வாங்கும் வாய்ப்பை பெறவுள்ளனர். இம்மாதம் 19 நாள் நியூஜெர்சியில் நடைபெறும் ஆட்டத்துக்கு பின்னர் அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு மட்டுமே அது விநியோகிக்கப்படும் என்று ஃபீஃபா கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நாட்டின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு அகநிறைய தகவல்கள் பாடல்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்க போறோம். சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்களையும் வழங்க இந்த பக்கமா நாங்க தயாரா காத்திருக்கோம்.
1: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்த

0: லிங்கம் 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
1: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
1: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: லிங்கம்ஸ்.

பிளாசே வசுந்தரா தாஸ் மற்றும் குணால் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இந்த ஒரு விஷயம் நடந்து நீங்க அதிகமாவே பார்த்திருப்பீங்க, எங்கேயாவது எழுந்து போ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கதவை தாண்டிய உடனே நமக்கு வந்து எதுக்கு இங்க வந்தோம், ஏன் இப்ப வந்தோம் அப்படின்னு யோசிக்க தொடங்கிருவோம். என்னடா இது, இந்த கதவை ஏதோ நம்மளை மறக்க வச்சிருச்சா, அங்க இருந்து வர வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆங்கிலத்துல இதை வந்து த டாவே இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதவுல நீங்க நடந்து வரும்போது உங்களுடைய மூளை வந்து ஒரு புதிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற நினைவூட்டலை கொடுக்கிற இடத்துல இப்போ இந்த புதிய இடத்திற்கு ஏன் வந்தோம் அப்படின்றத மறக்க தொடங்குறோம். அப்ப நீங்க பழைய இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ நான் இதுக்குதான் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து டாவே இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா உங்களுக்கு நிறைய முறை நடந்திருக்கும் இந்த ஒரு டாவே இஃபெக்ட் அப்படின்றது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றது. நீங்களே உங்க நண்பர்கள் கூட பேசி பாருங்களேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் நடக்கும் பா, போவேன் ஆனா படார்னு மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதேனும் சூழல் இருந்தா நிச்சயமா நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் எடுத்ததாக மர்சல் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம கேட்க போறோம்.

0: வாரம்
1: செயலுக்கு ஏற்றவாறே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார் என்ற செய்தியை இந்த குரல் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கமளிக்கின்றது.
2: மரணத்துக்கு அஞ்சாது இருப்பது அவர்கள் மேற்கொண்ட துறவு வாழ்க்கையின் குறிக்கோள்களில் தலையாயது.
3: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
4: பாம்பா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
3: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
4: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ஜெயபிரகாஷ் மற்றும் சைந்தவி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல மலரும் நினைவுகளில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை, விருப்ப பாடல்களை, 50-ஆம் 60-ஆம் பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். அடிக்கடி அழைக்கும் நேர்கள் புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு குட்டி குட்டி நினைவூட்டம் தாங்க, வேற ஒன்றும் இல்ல. மத்தபடி இப்போ நீங்க வந்து 11 மணிக்கு மேல அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, இப்போ வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பொதுவாவே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளை பார்த்து நம்ம வாரத்திலேயே ரொம்ப பயப்படுவா. ஐயோ, புதன்கிழமையா எங்க அலுவலகத்துல அதிக வேலை இருக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து குறிப்பிட்டு இருக்கும். அந்த மாதிரி உலகளாவிய நிலையில் வந்து ஒரு தேடல், ஒரு ஆராய்ச்சி செய்திருக்காங்க. எந்த நாள் வந்து ஒரு வாரத்திலேயே அதிகமானோர் பார்த்து பயப்படுற ஒரு நாள், வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் அப்படின்னு நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? திங்கக்கிழமை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதுதான் முதல் நாள் வேலை நாள் அப்படின்னு. இல்லைங்க, எல்லாருமே வாக்களித்த ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். என்னது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அவங்களுக்கு வேலையுடைய ஞாபகம் வந்துருதான். அதனால திங்கக்கிழமை பயப்பட வேண்டிய பல விஷயங்களுடைய அந்த பயம், மன உளைச்சல் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையை தொடங்கிருது அப்படின்றாங்க. பாருங்க, நம்ம ஆல்டே ஜாலிடே அப்படின்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் நினைப்போம், ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் பல பேருக்கு பயம் கொடுக்கும் ஒரு நாளா இருந்திருக்குல்ல. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக திப்பு சாய் அபேங்கர் மற்றும் மோஹித் சௌஹான் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஹரிஹரன் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இப்ப ஒரு நிறைவு பாடலை கேட்க போறோம். அதற்கு பிறகு 11 மணிக்கு மேல உங்களுக்காகவே உங்கள் விருப்பம் அங்கும் ஒளிபரப்பாக உள்ளது. 60-ஆம் 50-ஆம் ஆண்டு பாடல்கள். என்ன பாடல் கேட்க போறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. என்ன பாடல் அப்படின்றத நீங்க சொல்லியே ஆகணும், அதுதான் உங்கள் விருப்பம் அங்கும். சரி, அடுத்ததாக ஹரிச்சரண் மற்றும் பிரேம்ஜி அமரன் கொண்டு வரும் பாடலோடு நாம 11 மணிக்கான செய்தியை நோக்கி பயணிக்க போறோம். இப்போ வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேசிய முன்னணி பிஎன் 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எனும் இலக்கை அடைந்துள்ளதை அதிகாரப்படியற்ற தரவுகள் காட்டுகின்றன. இந்த வெற்றி 2022 தேர்தலில் பெற்ற 40 தொகுதி வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் மாநில அரசை வழிநடத்துவதற்கான வாய்ப்பையும் இது வழங்கியுள்ளது என பிஎன் தலைவர் டாக்டர் டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்தார். இதனிடையே இந்த வெற்றியை நன்றியுணர்வுடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்வதாக மாநில பிஎன் தலைவர் ஹாஃபிஸ் காசி கூறினார். மாநில பிஎன் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அடைந்த வெற்றியை ஜோஹரின் நலனுக்காக தொடர்ந்து பாராட்ட மக்கள் வழங்கிய முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது. மலாக்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து இன்று மாலையில் வெள்ள உதவி மையங்களில் தஞ்சமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மொத்தம் 6 தற்காலிக மையங்களில் 255 குடும்பங்களைச் சேர்ந்த 779 பேர் தங்கியுள்ளனர். அதில் 3 நிவாரண மையங்கள் இன்றிரவு 9:30 திறக்கப்பட்டன. நேற்று மாலையில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேர் மட்டுமே தங்கியிருந்தனர். தைவானின் வடக்கு பகுதியிலும் ஜப்பானின் தென்மேற்கு தீவுகளிலும் கரையை கடந்த பாவி சூறாவளி சீனாவை நெருங்குவதை அடுத்து ஏறக்குறைய 2 மில்லியன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பாவி ஞாயிறு அதிகாலை செய்ஜியாங் கிழக்கு வட்டாரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 1.7 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் சிசிடிவி கூறியது. விளையாட்டு 23 வயதுக்குட்பட்டோர் ஆசிய தடகள போட்டி சீனா ஓர்டோசுவில் நடைபெறும். இதில் நாட்டின் முகமது அர்மின் ஜஹரில் அப்துல்லா தேஃப் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனையை படைத்துள்ளார். அத்துடன் இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளார். அவர் 13.63 நிமிடங்களில் ஓட்டத்தை நிறைவு செய்து 13.67 என்ற தேசிய சாதனையை முறியடித்துள்ளார். நிறைவாக 2026 உலக கிண்ணத்தில் பங்கேற்ற தென்னாப்பிரிக்க மத்திய திடல் ஆட்டக்காரர் ஜெய்டன் ஹேடம்ஸ் தனது 25வது வயதில் காலமானார். இதனை உறுதிப்படுத்திய விளையாட்டு அமைச்சர் கெய்டன் மெக்கன்சி அன்னாரின் மறைவு நாட்டின் கார்பந்து துறைக்கு பேரிழப்பு என விவரித்தார். இருப்பினும் அந்த ஆட்டக்காரரின் இறப்புக்கான காரணத்தை அவர் வெளியிடவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நாம 60-ஆம் 50-ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். நீங்க விரும்பி கேட்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் முறையா பேசுறவங்க வாய்ப்பே கிடைச்சது இல்லைங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அடிக்கடி பேசுறவங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு சின்ன நினைவூட்டல். அது மட்டுமல்லாமல் என்ன பாடல கேட்க போறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. அழைச்சிட்டு அச்சோ பாடலை மறந்துட்டேன் அஸ்வினி அப்படின்னா கொஞ்சம் சவாலா இருக்கும். அதனால பாடலையும் நீங்க சரியா கேட்க மறந்துடாதீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: ஹலோ வணக்கம், நான் சிவகாமி பேசுறேன், கோலாகங்கசாலேருந்து.
1: சிவகாமி எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கும். ஆனா கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் பேசுறீங்க, என்ன தூக்கம் வந்துருச்சா?
0: இல்லையா, குரலி அப்படிதான்,
1: குரலி அப்படிதான். சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: நான் வந்து என் பேத்திக்கு வர புதன்கிழமை பிறந்தனால அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்கலான் இருக்கு.
1: என்ன பாடல்மா?
0: நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல இருந்து முத்தான முத்தல்லவோ.
1: முத்தான முத்தல்லவோ, ஆஹா, இனிமையான பாடல். சரி, பேத்தியுடைய பெயர் என்ன?
0: கீர்த்திகாசினி.
1: சரிம்மா, சரிம்மா, மிக்க நன்றிம்மா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி அசினி.

0: வணக்கம் வணக்கம், புலம் கிரா சுங்கப்பிரான் பாஸ்கரன் பேசுறேன்.
1: பாஸ்கரன் சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: பரங்கோட்டி படத்துல இருந்து தரை மேல் பிளக்க வைத்தால் எங்களை கண்ணீரில் தவிக்க வைத்தால் அந்த பாட்டு.
1: ஏன் குறிப்பிட்ட இந்த ஒரு பாடல்?
0: அது இந்த வேலையில கேட்டா ரொம்ப ஒரு சில சில சிந்தனைங்க ஞாபகத்தில் வரும்.
1: சரி, நிச்சயமா நிச்சயமா அடிச்சதாக பாடலை கேட்கலாம். நன்றி
0: நன்றி, வணக்கம் வணக்கம்.

0: என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க இன்றைய நிகழ்ச்சியில?
1: நிகழ்ச்சியில வந்து வீரத்திருமகன் திரையில இடம்பெற்ற பாடாத பாட்டெல்லாம்.
0: பாடாத பாட்டெல்லாம், சரி, நிச்சயமாக. யாருக்காக விரும்பி கேக்குறீங்கம்மா?
1: இந்த பாடல் என் கணவருக்காக, திரு விஸ்வநாதன் அவர்களுக்காக.
0: நிச்சயமாக அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ரத்னா பேசுறேன்.
1: ரத்னா இங்க பயணத்துல இருக்கீங்களா?
0: ஆமா, என் மவனுக்கு கல்யாணம் பத்திரிக்கை குடுத்துட்டு அப்படியே பயணம் வீட்டுக்கு போறோம்.
1: அடடா, அப்படி மங்கள பயணமா இருக்கு உங்களுடையது. சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
0: புதிய பறவையிலிருந்து
1: ஒளிபரப்புறோம்.
0: எங்களுக்குமே
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி.

0: ஹலோ வணக்கம், சிவனேஸ்வரி காஜாங்க பேசுறேன்.
1: சிவனேஸ்வரி காஜாங்கல வானிலை எப்படி இருக்கு?
0: அங்க வந்து மழை இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா வெயில் தான்.
1: சரி சரி, சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
0: ஓகே, எனக்கு வந்து கருணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டு வேணும்.
1: ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
0: அந்த பாட்டு வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, நிச்சயமா அம்மாவுக்காக அடுத்ததாக பாடலை கேட்கலாமா?
0: கண்டிப்பா.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், நான் எழில்வேந்தன் பேசுறேன்.
1: எழில்வேந்தனா, ரொம்ப அழகான ஒரு தமிழ் பேர் சொல்லுங்க ஐயா. என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: பணம் படைத்தவன்ல இருந்துட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த பாடல்.
1: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், சரி, அந்த பாடலை யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: என்னுடைய மகன், அப்புறம் என்னுடைய மகள் நீதி மலலை மொழி, ஆதவன், அப்புறம் இளமதி, இவங்க எல்லாத்துக்கும் விரும்பி கேக்குறேன். அதை என் மனைவிக்கும் சேர்த்து விரும்பி கேக்குறேன்.
1: நிச்சயமாக ஐயா, அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் அஸ்வினி. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேம்மா. யார் பேசுறீங்க?
0: குசலகுமாரி பேசுறேன்.
1: குசலகுமாரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: அன்புக்கோர் அன்னி திரையில இருந்து சத்தியமே துணையான போது.
1: சத்தியமே துணையான போது
0: இந்த பாடல் வந்து சகோதரர் துரைசாமி நிபுங்கட்டிபால் அவருக்காக வேண்டியே இந்த பாடல் நான் விரும்பி கேட்கிறேன்.
1: சரி, நிச்சயமா அடுத்ததா அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.
0: ஓ, நன்றிங்க அஸ்வினி. நன்றி நன்றி.

0: விரும்பி கேட்க போறீங்க?
1: நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ.
0: ஆஹா, ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
1: அந்த வாழ்க்கைக்கு அடிக்கடி உதவுது இல்ல?
0: ஆமா, நிச்சயமா அடுத்ததா பாடல கேட்கலாம். ரொம்ப நன்றிமா.
1: சரி சரி.

0: வணக்கம் மினரசன், மிளகு அலர்கள் கம்பம் பஞ்சரன் குணசேகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
0: என் கம்பு வந்து சீர்தாய் கோவிந்தரஞ்சன் பாடிய பாடல் நாளை பொழுது. சீர்தாய் கோவிந்தரஞ்சன் பாடிய பாடல் நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாது என்று நம்பிக்கை கொள்வனடா இறைவா அப்படின்னு.
1: ஆஹா, நிச்சயமா ஐயா, அந்த பாடலை கேட்கலாம். யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
0: நாளைக்கு வந்து இந்த கோயில்ல ஒரு உபயம் நடந்துருக்கு. நாங்க ஒரு திருவிழா, முருகன் கோயில திருவிழா, அதாவது அதுல உள்ள உறுப்பினர் வந்து ராமன், முத்து, அப்பு, முருகையா, மாரி, எல்லா உறுப்பினரும் சேர்த்து இந்த பாடல் கேட்கிறேன்.
1: நிச்சயமாக ஐயா, அடுத்த பாடலை கேட்கலாங்களா?
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலே மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, உறக்கம் நம்மை ஆட்கொள்ளும் நேரம் இது. உறங்குவதற்கு முன்பு ஒன்றை நினைவுகள் வைப்போமே. வாருங்கள், ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். மாதுளம் பழத்தை வாங்கும் போது அது நன்கு பழுத்து பிளந்துள்ளதா பார்த்து வாங்கு. அவ்வாறு திறந்தபடி இருந்தால் அதிலுள்ள விதைகளை அது காட்டி கொடுக்கும். மாதுளம் பழம் பிரிந்து அதன் விதைகள் வெளியே தெரியும்படி இருந்தால் அது சுவையானதே என்பது தெரிந்துவிடுகிறது. காரணம், இனிமையான மாதுளை பழம்தான் பிளந்து காணப்படும். அதேபோல் ஞான அறிவு பெற்ற சிறந்தவர்கள் வெளி தோற்றமே அவருடைய முழுமையான ஞானத்தையும், இறைஞானத்தில் அவர்கள் மூழ்கியிருப்பதால் அவர் முகத்தில் ஒளிரும் பிரகாசமே எடுத்து கூறிவிடுகிறது. அவர்களுடன் பழகுவதால் மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது. அவர்களுடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் தூய்மையும் சத்தியமும் உண்மையும் வெளிப்படுகிறது. அவர்களுடன் பேசுவதால் இறை நெருக்கத்தின் அருமை கண்முன்னே தெரிகிறது. இப்படி சிறப்புமிக்கவர்களின் புன் சிரிப்பு மிகவும் நற்பேறு உரியது. புன்னகை மாறா முகத்திலிருந்து தன்னுடைய முத்து போன்ற இதயத்தை உயிரின் பெட்டியிலிருந்து திறந்து நமக்கு முன்னே வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமது சக நண்பர்களிடம் உங்களுக்கு நல்லவர்களை பற்றி யார் என்பதை சொல்லட்டுமா என்றபோது தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் எங்கள் நபியே என்றார்கள். அப்போது அழகாக சொன்னார்கள் அருமை நபிகளார் அவர்கள், மிக நல்லவர்கள் யார் என்றால் அவர்களை பார்த்ததுமே அல்லாஹ்வின் நினைவு உங்களுக்கு வர வேண்டும். அப்போதுதான் அவர் நல்லவர் என்பதை மிக எளிய முறையில் சொல்லிக் கொடுத்தார்கள். நல்லவர் என்பதை நாம் என்று விளங்குவதற்கு அங்க அடையாளங்களோ, அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளோ, அல்லது அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களோ எதையும் சொல்லவில்லை. மிக சுருக்கமாக சொன்னார்கள், யாரை நீங்கள் பார்த்தவுடன் அல்லாஹுவின் நினைவு உங்களுக்கு வருவதோ அவர்தான் நல்லவர் என்றார்கள். இதை நினைவில் வைத்து நாம் இன்னும் சில விஷயத்தை பார்ப்போம். புன்னகை மாறாமுகத்துடன் பழகுவது தூய்மையான இதயத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. மலர்ந்த முகத்துடன் காணப்படுவது அருமை நபிகளாரின் வழியாகும், சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட புன்னகை பூத்த முகத்தை நான் யாரையும் கண்டதில்லை என்கிறார்கள் அப்துல்லாஹ் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவர்கள். கலங்கமுள்ள சிரிப்பு நாம் உருவாக்கிய காகித பூக்கள் அது போன்றது தான். கலங்கமில்லாத தூய்மையான உள்ளத்தோடு புன் சிரிப்பு இருக்க வேண்டும். அதில் கலக்கமோ வேறு எண்ணங்களோ ஊடுருவி இருந்தால் காகித பூக்கள் போன்றது தான். அதிலிருந்து நறுமணம் கிடைக்காது, அழகு மட்டும் தான் கிடைக்கும். அதுபோல் சில பொய்யான ஞானம் பெற்றவர்கள் என சொல்லி கொள்ளும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை தன்னை தானே மிக மேலானவர்களாக சிறப்புக்குரியவர்களாக வெளியே காட்டிக் கொள்வார்கள். அவர்கள் அந்த வெறும் காகித பூக்கள் போன்றவர்கள். வெளியிலிருந்து பார்க்க மிக அழகாக காட்சி தரும், ஆனால் அதன் உள்ளிலிருந்து ஒரு வாடைதான் வரும், அதை நெருங்க முடியாது. ஆகையால் எதிலும் உள் உணர்வோடு உண்மையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்கின்ற உயரிய பாடம். அதனால் தான் இப்படி பார்க்கிறோம், உண்மையான இறை நேசர்களுடன் சிறிது நேரம் கூடி அமர்ந்திருப்பது பல ஆண்டுகள் செய்யும் தூய்மையான வழிபாட்டை விட சிறந்ததென மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தூய்மையானவர்களின் அன்பை உள்ளங்களில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிகரமான உள்ளத்தை பெற்றவர்கள், அதாவது உலக ஆசையிலேயே சிக்கிக் கொள்ளாத இறை நேச மிக்கவர்களை தவிர யாருக்கும் நம் உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது. இப்படி தூய்மையான உள்ளமும் நேர்மையான இதயம் கொண்ட நல்லவர்களோடு அமர்ந்திருப்பது தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை விளங்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல நிலையை நமக்கு நாமே தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவா, இந்நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக சிறப்பானதாக, அதே நேரத்தில் நல்லவர்களோடு வாழ்கின்ற நல்வழியை எங்கள் அனைவர்களுக்கும் காட்டித் தருவாயாக. இந்த பிரார்த்தனையை நீயே ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முஹம்மது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிர்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒளிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
1: வணிகம் உழைப்புக்கு இங்கு

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னலப்பா
0: அது?

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிகுது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க.

0: நினைக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: ஓம் பேர போட்டு

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்ல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பொறாமைறீங்க
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜொஹூர் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஆணையை வெற்றிகரமாக தக்கவைத்துக் கொண்டுள்ள தேசிய முன்னணி பரிசா நேஷனலுக்கு பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் பிஎன் எளிய பெரும்பான்மையில் 56 தொகுதிகளுள் 48 வெற்றி பெற்றுள்ளதையடுத்து அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே நேற்று நடைபெற்ற ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலின் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு செயல்முறை மன நிறைவை அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த செயல்முறைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை என எஸ்பிஆர் தலைவர் டத்து ஸ்ரீராம்லான் ஹருண் தெரிவித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் இம்முறை 68.73 விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏராயிரத்து 2023 முதல் இவ்வாண்டு வரை நெகிரி செம்பிலானில் பல்வேறு திட்டங்களையும் 80 முதன்மை மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்த 430.3 மில்லியன் ரிங்கிட்டை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. வீடமைப்பு மற்றும் பொது வசதிகளின் மேம்பாட்டை வலுப்படுத்தவும் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் முதலாவது செயல்பாட்டின் கீழ் 119.6 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த மாதம் வெனிசுவேலாவை உலுக்கிய இரு வலுவான நிலநடுக்கங்களில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 4400 அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பலியானோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்ததாக அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸின் சகோதரர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் தெரிவித்தார். ஜூன் 24 தலைநகர் கரகஸில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்ககங்கள் இடிந்து விழுந்தன. இசை பேரரசி என தென்னிந்திய திரையுலகம் போற்றும் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். முதுமை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எஸ் ஜானகி சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். அவரது மறைவு இசையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. காலிறுதிச் சுற்றில் இங்கிலாந்துக்கும் நார்வேக்கும் இடையேயான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இரு அணிகளும் தலா 1 சமநிலையில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, துவா என்பது இஸ்லாம் நமக்கு கடமையாக்கியுள்ள இபாதத்துக்கள் எனும் வணக்க வழிபாடுகளில் இணைந்த ஒன்றாகும். இஸ்லாத்தின் ஐம்பெருங்கடமைகளில் ஒன்றான தொழுகையுடன் இந்த துவா மிக நெருங்கியுள்ளது.

உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். நிச்சயமாக என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடிப்பவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கின்றான். அத்தியாயம் 40 வசனம் 60.

மேலும் நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னை நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர் வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக என்று இல்லமுல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் அத்தியாயம் 2:186 இவ்வாறு கூறியுள்ளார். ஆக நேர்களே, நமக்கு தேவையான எதுவாக இருப்பினும் எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடமே இரு கரம் ஏந்தி துவா இறைஞ்சி அவனிடமே அதனை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, நேரம் காலை மணி 6:30.

இனிய காலை வணக்கம் நேர்களே, வணக்கம். மின்னல் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 6:30 ஆயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான, எல்லாரும் காத்திருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஓய்வு நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நாள்ல நம்ம இருக்கோம். நிச்சயமா ஓய்வு நாள்னு சொல்ற மாதிரி இந்த பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஓய்வா இருக்கணும், ஓய்வா இருப்பீங்க. இதற்கிடையில உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்குது, அதனால நிறைய பேர் ஓய்வு எங்கெங்க பரபரப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? சரி பரவாயில்ல, 4 வருடத்துக்கு ஒரு முறை தானே. சரி வாங்க, இந்த நாள் இனிய நாள். இது திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 28ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.

0: வணக்கம். இந்நிலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, எத்தனை பத்திரிகை வந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கை வாங்கியாச்சா அப்படின்னு அந்த காலம் இருந்துச்சு, இன்னமும் இருக்கு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை காலை காலை உணவு இட்லி தோசை பசியாரோட இந்த பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். சரி, வாங்க முதல்ல மலேசிய நண்பன் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியை பார்க்கலாம். நேற்று ஜோஹூரில் தேர்தல் நடைபெற்றது இல்லையா, அது பற்றியான செய்திகள் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் வெளிவந்திருக்கின்றது. ஜோஹூர் மாநில தேர்தல் நேற்று விறுவிறுப்பாக நடந்து முடிந்த வேளையில் பரிசன் நேஷனல் 49 இடங்களில் வென்ற ஜோஹூரின் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதனை அடுத்து வியட்நாம் சுற்றுலா படகு விபத்து, 15 இந்திய பயணிகள் மூழ்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, சுக்கிஞ்சான் நெல் வயலில் சூறாவளி ஏற்பட்டிருக்கின்றது, பொதுமக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும், நேற்று ஜோஹூர் சட்டமன்ற தேர்தல் குறித்த விவரமும் வெளிவந்திருக்கின்றது. இதற்கிடையில எல்லா பத்திரிகைகளும், இணைய பத்திரிகைகளாக இருக்கட்டும், மற்ற பத்திரிகைகளாக இருக்கட்டும், எல்லா பத்திரிகைகளையும் நம்ம எல்லாருக்குமே நேற்று இரவு கிடைத்த ஒரு அதிர்ச்சி மிக்க தகவல் என்ன அப்படின்னா, எஸ் ஜானகி அவர்கள் மறைந்தார், காலமானார் அப்படின்ற ஒரு செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றது. நிச்சயமா இசை ரசிகர்களுக்கு, இசையை கேட்டு வளர்ந்தவர்களுக்கு அந்த குரல் மறக்க முடியாத ஒரு குரல். அதனால இன்றைய எல்லா பத்திரிகைகளும் அவரை பற்றியான செய்திகளை தாங்கி வந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். நம்ம யாருமே எதிர்பார்க்கல, இருந்தாலும் குரலால் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அங்க நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு போகலாம்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்போ உலக கிண்ண காற்பந்தாட்டம் குறித்த தகவல்களை பார்க்கவிருக்கின்றோம். தகவல்கள் அப்படின்றத விட இன்றைக்கு ஆட்டங்கள் என்ன என்னென்ன ஆட்டங்கள் அப்படின்றதுல பார்க்கும் பொழுது, இப்பொழுது நார்வே மற்றும் இங்கிலாந்துடைய ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக நார்வே 1 இங்கிலாந்து 1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில இருக்காங்க. 88 நிமிடம் ஆயிருச்சு. ஆக அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா பிரபலங்கள், அதாவது காற்பந்தாட்ட பிரபலங்கள் எல்லாம் அந்த விளையாட்டை மற்றும் இங்கிலாந்து சம நிலையில் இருக்காங்க 1 என்ற கோல் கணக்கில். இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து ஆட்டம் காலை மணி 9 இடம்பெறவிருக்கின்றது. காலை மணி 9 அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை மோதவிருக்கின்றது. ஆக உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்ப மின்னல் எஃப்எம்ல நாங்க வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்கோம், அர்ஜென்டினாவா சுவிட்சர்லாந்தா. உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க வந்து கீழே எழுதலாம். நீங்க எந்த அணிக்கு ஆதரவா இருக்கீங்க, அல்லது ஆதரவு இல்லைனாலும் இந்த அணி வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆக வாங்க, மின்னல் எஃப்எம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் இருக்கு, அங்கேயும் உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லலாம்.

0: ஜஹூரில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது தேசிய முன்னணி. பிரதமர் வாழ்த்து. ஜஹூர் சட்டமன்ற தேர்தல் சீரான வாக்குப்பதிவு செயல்முறை குறித்து தேர்தல் ஆணையம் மனநிறைவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜஹூர் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஆட்சியை வெற்றிகரமாக தக்கவைத்துக் கொண்டுள்ள தேசிய முன்னணி பரிசான் நேஷனலுக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 16வது ஜஹூர் சட்டமன்ற தேர்தலில் பிஎன் எளிய பெரும்பான்மையில் 56 தொகுதிகளுள் 48 வெற்றி பெற்றுள்ளதையடுத்து அவர் இவ்வாறு கூறினார். பிஎன் உயர் நெறியுடனும் ஜஹூர் மக்களின் நலன்களை முன்னிறுத்தியும் செயல்பட வேண்டிய பொறுப்புணர்வை இது குறிப்பதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். அதேவேளை அம்மாநில மக்களின் நலன்களும் மேம்பாட்டுத் திட்டங்களும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படுவதையும் மேம்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளதாக டாக்டர் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நேற்று நடைபெற்ற ஜஹூர் சட்டமன்ற தேர்தலின் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு செயல்முறை மனநிறைவை அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த செயல்முறைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை எனவும் போட்டியிடப்பட்ட அனைத்து தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்ததை தொடர்ந்து நள்ளிரவு 12:50 அளவில் முழுமையான முடிவுகள் கிடைக்கப் பெற்றதாகவும் எஸ்பிஆர் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராம்லன் ஹருண் தெரிவித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் இம்முறை 68.73% விழுக்காட்டினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 1.8 வாக்காளர்களை குறிக்கிறது. இவ்வேளை அந்த சட்டமன்ற தேர்தலில் பிஎன் சார்பில் களமிறங்கிய மாயிக்காவின் 4 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். கிமலா தொகுதியில் கே ரவீன்குமார், கஹாங் தொகுதியில் ருகேந்திரன், பெர்லிங் தொகுதியில் பி பன்னீர்செல்வம், புகிட்பத்து தொகுதியில் ஆர் குமரன் ஆகியோர் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளனர். இவ்வேளை மாச்சப் தொகுதியில் பகதான் ஹரப்பானுக்கு எதிரான நேரடி போட்டியில் 20,382 வாக்குகளை பெற்று 15,375 வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெற்றதன் மூலம் ஜஹூர் மந்திரி பசார் டத்து ஆன் ஹபீஸ் காசி ஆன் ஹபீஸ் தனது தொகுதியை தக்கவைத்துக் கொண்டு கணிப்புகளை மெய்ப்பித்தார். பொடி மடானி டீசல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ஒதுக்கீடுகளை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றுவதற்கான 5,000 மேற்பட்ட விண்ணப்பங்களை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. பெற்றோரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட டீசல் வாகனங்களை அவர்களது பிள்ளைகளோ குடும்பத்தின் பிற உறுப்பினர்களோ பயன்படுத்தும் சூழல் குறித்து நிதியமைச்சர் பெற்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டதாக கருவூல தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஜோஹான் மஹமூத் மெரிகான் கூறினார். மேலும் போடி டீசல் முனைப்பின் கீழ் பிக்அப், ஜீப் போன்ற வாகனங்களை வைத்திருக்கும் ஏறக்குறைய 200,000 உரிமையாளர்களுக்கு மாதம் கூடுதலாக 100 லிட்டர் டீசல் பெறுவதற்கான அனுமதியை அமைச்சு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2023 ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை நகரி செம்பிலானில் பல்வேறு திட்டங்களையும் 80 முதன்மை மேம்பாட்டுத் திட்டங்களையும் செயல்படுத்த 430.3 மில்லியன் ரிங்கிட்டை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. வீடமைப்பு மற்றும் பொது வசதிகளின் மேம்பாட்டை வலுப்படுத்தவும் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் முதலாவது செயல்பாட்டின் கீழ் 119.6 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ங கொர்மிங் தெரிவித்தார். நகரி செமிலான் மக்கள் தரமான வீடமைப்பு, பொது வசதிகள் உட்பட நிலையான வளமான சூழலை பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை இந்த நிதி ஒதுக்கீடு புலப்படுத்துகிறது. வணிக சமூகம் மனித மூலதன மேம்பாட்டில் தொடர்ந்து முதலீடு செய்வதோடு மட்டுமல்லாமல் திறனை அதிகரிப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த தொழில்நுட்பத்தை செலவுகளை குறைப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும் கருதக்கூடாது என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். AIக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக மனித மூலதன மேம்பாட்டிலான முதலீட்டை குறைக்கும் நிறுவனங்கள் காலப்போக்கில் திறன் இடைவெளியையும் அதிக தொழில்நுட்ப செலவுகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: இசை பேரரசி என தென்னிந்திய திரையுலகம் போற்றும் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைந்தார். முதுமை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எஸ் ஜானகி நேற்று காலமானார். அவரது மறைவு இசையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த எஸ் ஜானகி இளம் வயதிலேயே இசையின் மீது கொண்ட ஆர்வத்தால் முறையான பயிற்சியை பெற்றார். விதையின் விளையாட்டு என்ற படம் மூலம் தமிழில் முதன் முதலாக பின்னணி பாடக்கூடிய வாய்ப்பை பெற்ற எஸ் ஜானகி அறிமுகமான முதல் வருடத்திலேயே 6 மொழிகளில் 100 பாடல்களை பாடி புதிய சாதனையை புரிந்தார். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த சிங்கார வேலனே தேவா எனும் பாடல் இசைத்தட்டு விற்பனையில் புதிய சாதனையை படைத்தது. இதுவரை 17 மொழிகளில் 16,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ள இசை பேரரசி எஸ் ஜானகி மீளா துயில் கொண்டாலும் அவரின் பாடல்கள் என்றென்றும் இசை ரசிகர்களின் மனங்களில் நீங்காது ஒலிக்கும் என்பது திண்ணம். கடந்த மாதம் வெனிசுலாவை உலுக்கிய இரு வலுவான நிலநடுக்கங்களில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 4,400 அதிகரித்துள்ளது. வெள்ளிக்கிழமை பலியானோர் எண்ணிக்கை 4,118 4,300 அதிகரித்ததாக அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸின் சகோதரர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் தெரிவித்தார். ஜூன் 24 நாள் தலைநகர் கரகஸில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்ககங்கள் இடிந்து விழுந்தன. உயிர் தப்பியவர்கள் முகாம்களிலும் வீடற்றவர்கள் அரங்கங்களிலும் பேரங்காடிகளிலும் சாலையோரங்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். யுக்ரைனில் ஏவுகணைகள் திருகூர்த்திகளை கொண்டு ரஷ்யா நடத்திய தாக்குதலில் எண்மர் உயிரிழந்த வேளை ஏராளமானோர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தலைநகர் கீஃபில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் சிறார் 2 உட்பட 12 பேர் காயமடைந்ததாக நகர ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2022 பிப்ரவரியில் யுக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்யா அன்றாட நடவடிக்கையாக ஏவுகணைகளையும் திருகூர்த்திகளையும் கொண்டு அந்த அண்டை நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இரவோடு இரவாக ரஷ்ய படைகள் 120 திருகூர்த்திகளையும் 12 ஏவுகணைகளையும் பாய்ச்சியதாக யுக்ரைன் அதிபர் வலர்மி செலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 44 மில்லியன் மக்கள் கடும் வெப்ப அலையின் தாக்கத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். வார இறுதியில் மலைப்பாங்கான இடங்களிலும் வடபகுதிகளிலும் வெப்பம் 43 °C எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. பருவமாற்ற சராசரி அளவை காட்டிலும் இம்முறை வரலாறு காணாத வெப்பம் நிலவுகிறது. மேலும் இந்த 2 அன்றாட வெப்ப அளவு புதிய உச்சத்தை எட்டும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கடும் வெப்பத்தினால் கொலராடோ, உதாப் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் கடும் வெப்பம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இவ்வாண்டு ஜூன் மாதம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைக்கு இதுவரை 1,300 பேர் பலியானார்கள். நிறைவாக விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து சிறந்த 8 குழுக்களுக்கான காலிறுதி சுற்று நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதிகாலை 5 நார்வேக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியது. இவ்வேளை 2 அணிகளும் தலா 1 கோலில் சமநிலையில் உள்ளன. 36th நிமிடத்தில் நார்வேக்கான கோலை ஆண்ட்ரியஸ் கெஜலப் புகுத்திய வேளை இங்கிலாந்துக்கான கோலை ஜூட்டி பெல்லிங்கம் புகுத்தி சமநிலைப்படுத்தினார். இவ்வேளை காலை 9 நடைபெறவுள்ள காலிறுதி சுற்றில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடன் பொருதும். ஜொஹூரில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது தேசிய முன்னணி, பிரதமர் வாழ்த்து. ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் சீரான வாக்குப்பதிவு செயல்முறை குறித்து தேர்தல் ஆணையம் மனநிறைவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: ஈராயிரத்து 4 இன்றைய நாளில் கூட்டரசு நீதிபதி தான்ஸ்ரீ அப்துல் மாலே அஹமத் புத்ராஜயா நீதி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முறையீட்டு நீதிமன்ற தலைவராக பொறுப்பேற்றார். இந்த பதவியேற்பு தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ அஹமத் ஃபைரோஸ் முன்னிலையில் மலாயா தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ ஹைடார் முகமது நோர், சபா சரவா தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ ஸ்டீவ் ஷிம் லிப் கியோங் ஆகியோர் பார்வையில் நடைபெற்றது. ஓராண்டுக்கு மேலாக காலியாக இருந்த இப்பதவியை நிரப்பும் வகையில் தான்ஸ்ரீ அப்துல் மாலே நியமிக்கப்பட்டார். இதற்கு முன் தான்ஸ்ரீ அஹமத் ஃபைரோஸ் இடைக்கால அப்பொறுப்பை ஏற்றிருந்தார். தான்ஸ்ரீ அப்துல் மாலி 1966 குவாலாலம்பூரில் மஜிஸ்ட்ரேட்டாக தனது சட்டத்துறை பணியை தொடங்கினார். பின்னர் பல்வேறு நீதித்துறை பொறுப்புகள் வகித்த அவர் 1985 வரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக, 1995-99 வரை முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக, 1999-11 July 2004 வரை கூட்டரசு நீதிபதியாக பணியாற்றினார். நீதித்துறை அனுபவத்தையும் சிறப்பான சேவையையும் கருத்தில் கொண்டு முறையீட்டு நீதிமன்றத்தின் 4 தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7:17 ஆயிருச்சு. காலையிலே உற்சாகமாக செயல்பட தொடங்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஜூலை 12 ஆக பிறந்தநாள் கொண்டாடும் நேயர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் காத்திட்டு இருக்குது. முக்கியமான நாள்கள் அனுசரிக்கப்படுகின்றன. இதனையடுத்து உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நார்வே இங்கிலாந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்டங்கள் நடைபெற்று இருக்கு இல்லையா. ஆக நோர்வே 1-2 என்ற கோல் கணக்கில் இருக்கிறாங்க. ஆக பெனால்டி இப்போ சரிபார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆக கடைசி நிலவரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத அடிக்கடி உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கோம். ஆக இனி 9 காலையில் சுவிட்சர்லாந்து மற்றும் அர்ஜென்டினா மோத போகிறாங்க. ஆக மறக்காம தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். இன்னலிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக. சரியாக நேரம் காலை மணி 7:28 ஆகிவிட்டது. பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம அதிகமா ஓய்வெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆனா அதுதான் இல்ல அப்படின்னு ஆய்வு சொல்லப்படுது. எங்கெங்க ஓய்வு இருக்கு? ஆக ஒட்டு மொத்தமா ஒரு வாரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நாங்க செய்து முடிக்கணும். அப்போதான் வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். கல்யாணம் இருக்கும், பிறந்த நாள் இருக்கும், இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, போகலன்னா வேற கோச்சுக்குவாங்க. இதுல இருந்து சாதாரணமா பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியதற்கும், இல்லைன்னா ஒரு நாடு தாண்டியே நாடு போக வேண்டியதற்கும், இப்படி வார இறுதி நாள் அப்படின்றது எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அந்த வார இறுதி நாள் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டு கூரையோ இல்ல மேலையோ பாக்குற ஒரு சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லையா? ஏன்னா இந்த மாதிரியான பரபரப்பான சூழல் இந்த வார இறுதி நாள் இன்றைக்கு கூட போய் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும், இல்ல வெளியில போயிட்டு துணிமணிகள் வாங்கணும் இப்படின்ற பல திட்டங்கள் இருக்கலாம். ஆக இப்போ வந்து மழையா வெயிலா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஆனா வெயில் அதிகமா இருக்குது. வெளியில போகும்போது வெளிப்புற நடவடிக்கையில் இருக்கும்போது பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கோ. ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்துக்கிட்டு இருக்க, தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள்ளு, மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாத்தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ வாழ்வியல் சுவைகள்.
4: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
5: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
4: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
5: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
4: பந்தயம் 500 ரிங்கிட்.
5: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
4: 1000 நான் 2000 தரேன்.
6: பெட்டு பெட்டு தான் மவளே, சட்னி சட்னி தான்.
7: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
5: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
4: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
7: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
4: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.

0: மடானி உங்களுக்காக
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
2: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக
3: வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆக இன்றைக்கு மின்னல் ரசிகர்களுக்கும் சரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இசை ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமா மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய எல்லாருமே ஒரு என்ன சொல்லுவாங்க வழக்கமான நாளாக இன்றைக்கு இருக்காது. அதனால அது பற்றிய ஒரு விஷயம் தான் எஸ் ஜானகி அவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான 40,000 மேற்பட்ட பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடின பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பல நினைவுகளை எப்பொழுதுமே அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆக அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய பற்றிய ஒரு விஷயங்களை தான் நம்ம பேச போறோம், கொண்டு வர போறோம். ஆக எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இசை உலகம் இன்று தனது இணையற்ற ஒரு பொக்கிஷத்தை இழந்திருக்கின்றது. காலத்தை வென்ற குரல் என்று சொல்லலாம். உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த குரல், எத்தனை தலைமுறைகளின் இதயங்களில் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் அந்த மந்திர குரல் இன்று மௌனமாகி இருக்கின்றது. எஸ் ஜானகி அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. மன மகிழ்ச்சி, காதல், சோகம், தாய்ப்பாசம், பக்தி, குறும்பு, ஏக்கம், மனித உணர்வுகளின் ஒவ்வொரு நிறத்தையும் தனது குரலால் உயிர்ப்பித்தவர் அவர். ஆயிரக்கணக்கான பாடல்கள், எண்ணற்ற மொழிகள், ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் ஒரே அடையாளம், மனதை தொட்ட அந்த அபூர்வமான குரல் இன்று நம்மிடையே இல்லை என்று நினைக்கும் போது மனம் அதை ஏற்க மறக்கின்றது.
1: என்னுடைய இசை வாழ்க்கை, எங்க மாமனார் ஃபன் டாக்டர் வி சந்திரசேகரம், அவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப நல்லா பாடுவா, உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம். இவ்வளவுதான் நாலு வார்த்தை.
2: அந்த பாட்டு தான் பண்ணும்போது மார்கழித்தீங்களை பண்ணும்போது ஜானகி அம்மா வந்து வந்தாங்க, பாட்டு சொல்லி கொடுத்தோம். ஸ்பீக்கரில் யூஸ்வலாக ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, வேற எங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது, அது உள்ளேருந்து அப்படியே ஒரு ஆன்மா வர மாதிரி அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்.
3: எனக்கு மூணு வயசு இருக்கும்போதே இப்போ பாடுற போல அப்போ சங்கதிகளோட பிற்காகளோட பாடுவேன். அந்த பாட்டு வராமே பாடுறதில்லை, அப்போவே நல்லா பாடிட்டுருந்தேன். அந்த மாதிரி சின்ன வயசில் ப்ரோக்ராம்ஸ் கூட நான் பண்ணியிருந்தேன். காம்படிஷன்ஸ் நிறையா காம்படிஷன்ஸ் பாடினேன், எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸு. ஆனால் இந்த மாதிரி மீடியா கீடியா ஸ்டேஜ் அப்போ எல்லாம் கிடையாது, அதனால யாருக்கும் தெரியாது.
0: ஒரு பாடகி மட்டுமல்ல, பல கோடி ரசிகர்களின் நினைவுகளின் ஒரு பகுதியாக வாழ்ந்த கலைஞர். அவருடைய அவர் பாடிய பாடல்கள் இனி வெறும் இசையல்ல, நம் வாழ்க்கையின் பல தருணங்களோடு பின்னிப்பிணைந்த நினைவுகள். ஒரு கலைஞர் மறையலாம், ஆனால் அவரது கலை என்றும் மறைவதில்லை. எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் இனியும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு இதயத்திலும் ஏனைய மின்னல் எஃப்எம் அறிவிப்பறையிலும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும். மின்னல் எஃப்எம் சார்பிலும் எங்கள் ஒட்டுமொத்த நேயர்கள் சார்பிலும் இசையின் இந்த மகத்தான சகாப்தத்திற்கு எங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். டீசலுக்கான உதவித்தொகை திட்டம் பூடி மடானியின் கீழ் அதன் எஞ்சிய ஒதுக்கீட்டை நெருங்கிய உறவினர்களுக்கு மாற்றுவது தொடர்பான 5000 மேற்பட்ட விண்ணப்பங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்புடைய வாகனத்தை உண்மையிலேயே அதிகம் பயன்படுத்தும் தரப்பினர் அவ்வுதவித்தொகையை பயன்படுத்த இயலும் என கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜோஹன்மா முன்மெரிக்கான் தெரிவித்தார். இதனிடையே பூடி டீசல் உதவித்தொகை செயலாக்கத்தை நிதியமைச்சு தொடர்ந்து கண்காணிக்கும் என தான் ஸ்ரீ ஜோஹான் கூறினார். இது டீசல் உதவித்தொகை திட்டம் மக்களின் தேவையை நிறைவேற்றுவதை உறுதி செய்ய இயலும் என அவர் கூறினார். மேலும் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் கூடுதல் ஒதுக்கீட்டை கோரும் தரப்பினரின் தேவை குறித்தும் அமைச்சு பரிசீலிக்கும் என்றார் அவர். சாலை பாதுகாப்பு தொடர்பான கல்வியும் ஆலோசனையும் மேம்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் சாலையில் புரியும் பொறுப்பற்ற செயல்கள் உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்ற புரிதலை மக்களிடையே ஏற்படுத்த முடியும். சாலையில் பொறுப்புணர்வுடன் செயல்படுவதை உறுதி செய்வதில் செயலாக்க நடவடிக்கைகள் மட்டுமே போதுமானதாக இருக்காது. மாறாக இதற்கு அனைத்து தரப்பினரின் பங்களிப்பும் அவசியம் என புக்கிட் அமான் சாலை குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் டத்து ஸ்ரீ முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்தார். கிழக்கு சீனாவில் பாவி சூறாவளி கரையை கடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்து 2 மில்லியன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறினர். அந்த சூறாவளி சீனாவை அடைவதற்கு முன்பு வடக்கு தைவானையும் ஜப்பானின் தென்மேற்கு தீவுகளையும் தாக்கியது. இதன் விளைவாக மரங்கள் சரிந்து விழுந்ததோடு பலர் மின்சார துண்டிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். காசாவில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், அவசர ஊர்திகள் சேவைகளின் பற்றாக்குறையால் அங்கு தீவிர சுகாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பல நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக காசா மருத்துவ உதவி அமைப்பின் இயக்குநர் முகமது அபு அஃபாஷ் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து சிறந்த 8 குழுக்களுக்கான காலிறுதிச் சுற்று நடைபெற்றதில் கூடுதலான நேரத்தில் இங்கிலாந்து 2வது கோல்களை புகுத்தி நோர்வேயை வீழ்த்தியது. அவனுக்கான கோல்களை ஜூட் பெலிங்கம் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிச்சோதி. வணக்கம்.